நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 25ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் முதல் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இனி யமுனா கல்யாணி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை யமுனா கல்யாணி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம் மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 8 குறட்பா.

இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆறு பத்துக்கு இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 கேள்வி நேரம் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர்.

ஏழு மணிக்கு மலரும் காலை மலர் இதில் காந்தியஞ்சலி, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு இதயராகும், 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம், வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் அவர்கள் நேரலையில். பத்து மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், கில்லி தீனா திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:10 மங்கையர் உலகத்தில் உங்களுக்கான முடிவு யார் கையில். 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் டாக்டர் டி பார்த்திபன் அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம் திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர், தொழிலாளர், கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். மூன்று மணிக்கு இசைத்தூரல், மாலை 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம், இதில் இளையோர் குறுங்கதை. இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் காலை 10:45 கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் வானொலி வேளாண் பள்ளி பாடம் 13 அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டுதல் பாடம் நடத்துகிறார் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் மாரிமுத்து அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே.

இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 அரங்கிசையில் பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை, திருக்கடையூர் டி ஜி பாபு அவர்கள் தவில், 11 இலக்கியம் பேசுவோம். இதில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும். 12:10 சங்கீத சாரலில் சிக்கல் எஸ் பழனிவேல் ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திமடல், 9:15 செய்தி சுடர், 10 அரங்கிசையில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் வயலினிசை இடம்பெறும், உத்தமர்கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, இரவு 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திமடல், 9:15 செய்திச்சுடர், 10 மணிக்கு அரங்கிசையில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் வயலினிசை இடம்பெறும், உத்தமர் கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர் பவனியில் 1000கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவுக்கு வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் வருகை தருமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஊஷு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க தமிழிசை மரபுகள் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
1: கலைக்குள்தான் ஒரு இனத்தின் பண்பாடு பொதிந்து வைக்கப்படுகிறது. அப்பண்பாடு காக்கப்பட அம்மொழியை பேசும் மக்கள் அதை உயிர்த்துடிப்போடு வைத்தல் அவசியம். தமிழ் மொழியில் பேசுவதும் அன்றாட வாழ்வில் தமிழுக்கும் கலைக்கும் சிறப்பிடம் தருவதும் தமிழின் சிறப்பை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லி அவர்களை தமிழ் படிக்க வைப்பதும் இன்றைய காலகட்டத்தின் இனிமையான தேவையாகும். சொல்லுதல் எனும் சொல்லுக்கு தமிழிலே செப்புதல், நவிழுதல், இயம்புதல், மொழிதல், பறைதல், கூறுதல், சாற்றுதல், கழறுதல், உரைத்தல், கிளத்தல் எனும் பல சொற்கள் உண்டு. அகரம் கற்றுத்தந்தபோதே அறத்தையும் கலையையும் கற்றுத்தந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. கலை என்றால் இனிமை, கலை என்றால் அழகு. பேசவும் கேட்கவும் நடிக்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி என்று சொன்னவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கரும்பு சாற்றில் தேன் கலந்தது போல, பலாச்சுளையில் இன்சுவை நீர் கலந்தது போல அழகான தமிழ் பாடல்களோடு இசை கலந்து வருவதையே நாம் தமிழ் இசை என்று சொல்கிறோம். தமிழ் இசை பேராற்றலை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சங்க இலக்கியத்திலே தமிழ் பண்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நற்றமிழ் பண்ணுவல்களை பண்களோடு இணைத்து சுவடிகளில் எழுதியவர்கள் சங்க தமிழர்கள். முத்தமிழின் இரண்டாம் தமிழான இசைத்தமிழ் சங்ககாலம் தொட்டே தமிழரின் தொன்மையான சொத்தாக இயைந்து வருகிறது, இசைந்து வருகிறது. ஒலுகாப்புகழ் பெற்ற தொல்காப்பியம் ஐவகை நிலங்களுக்கும் குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண், பாலைப்பண் என்று ஐவகை பண்களை வகுத்து தந்து யாழையையும் பறையையும் பண்பாட்டு கருப்பொருளாக்கி தமிழிசையின் அருஞ்சான்றாக திகழ்கிறது. இசைப்பு இசையாகும் என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்கிறது. அதாவது யாழ், பறை போன்ற இசைக்கருவிகளை இசைத்து அழகான தமிழ் பாடல் வரிகளோடு பாடிய பாடல்களை பழந்தமிழர்கள் தமிழ் இசை என்று வகுத்தார்கள். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது, நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு, எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது, பசலை உணியியர் வேண்டும் என்று சொல்லப்படுகிற குறுந்தொகை பாடலை இன்றைக்கு இசையாக்கி திரைப்பட பாடல்கள் வெளியே கேட்கும் போது நமக்கு தமிழ் இசையினுடைய அழகு நமக்கு புலப்படுகிறது. தமிழரின் பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரம் மிக அழகான இசைத்தமிழ் இலக்கியமாக திகழ்கிறது. ஏழிசை பற்றியும் 30 வகை தோல் கருவிகள் பற்றியும் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் விளக்குகிறது. தமிழ் மாமறையாக விளங்கும் திருக்குறளிலே பண், குழல், யாழ் போன்ற தமிழிசை கருவிகள் அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழிலே அருணாசல கவிராயரையும் முத்துத்தாண்டவரையும் மாரிமுத்தா பிள்ளையையும் தமிழிசை மும்மூர்த்திகள் என்று இசைத்தமிழ் இன்றைக்கும் போற்றி பரவிக்கொண்டிருக்கிறது. அப்பர் பெருமானின் தமிழிசை ஈசனுக்கு பிடித்தமானது. ஆளுடைய பிள்ளையின் நற்றமிழ் பாடல்கள் அம்மைக்கே பிடித்தமானது. 4000 திவ்ய பிரபந்தமும் திருப்புகழும் திருமந்திரமும் இன்றும் பக்தர்களின் மனக்கதவை திறந்து உள்நுழைய காரணம் அவற்றின் உள்ளாக இளையோடும் இசையும் அருமையான தமிழும் தான். எப்படி இருந்தாலும் கலையாலும் தமிழாலும் இந்த உலகம் சிறந்து நிற்கிறது.

0: தமிழால் கலையும் கலையால் தமிழும் ஒன்றை ஒன்று வளர்க்கத்தான் செய்கின்றன.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது இறைவன் நமக்கு தந்த வரமே. கஷ்டம் வந்தால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று நம்புவோம். சந்தோஷம் வந்தால் நன்றி சொல்வோம். நாம் விரும்பியது நடக்கவில்லை என்றாலும் கூட இதுவும் நம் நன்மைக்கே என்று ஒரு படி முன்னேறுவதுதான் உண்மையான பக்தி. முழு பக்தியோடும் நம்பிக்கையோடும் இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்நாளை தொடங்குவோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராகும். முதலில் திருத்தணி என் சுவாமிநாதன் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:23. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. இனி எம்எல் ஜபசிங் குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்

ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் விருப்பன் திருநாள் விழாவில் சப்தாவரணம். காலை 7 மணிக்கு ஸ்ரீ நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து புறப்பாடு. முற்பகல் 11 மணிக்கு திருமஞ்சனம் கண்டருளல். இரவு 9 மணிக்கு சித்திரை வீதிகள் வலம் வந்து மூலஸ்தானம் சேர்தல். இரவு 8 மணிக்கு மேல் ஆரியப்படால் வாயிலுக்குள் அனுமதியில்லை. திருச்சி மாவட்டம் லால்குடி கள்ளக்குடி கிராமம் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவில் இரவு 7 மணிக்கு சிம்ம வாகனத்தில் அம்மன் வீதி உலா. கரூர் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று பூச்சொரிதல். ஆனந்த ராகத்தில் வரும் பாடலை பாடுகிறார் எல்லாரீஸ்வரி.

0: கேள்வி நேரம். கால்நடைகளுக்கான கோடைக்கால தீவன மேலாண்மை, இவை குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருச்சிராப்பள்ளி திருவானைக்காவல் உழவர் உற்பத்தியாளர் சங்க தலைவர் எஸ் ஹரிகிருஷ்ணன் அவர்கள்.
1: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன்கள் மாரியப்பன். இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த கறிவி மாடுகளுக்கு இந்த கிராமப்புறங்கள ஓரளவு தீவனங்கள் கிடைக்குது, அதாவது உலர் தீவனம் பசி தீவனம் எல்லாம் கிடைக்குது. சமயத்துல பால் கறவையில பாத்தீங்கன்னா காலையில கறந்து கொண்டு போற பால் கெட்டியா இருக்கு, ஆனா மாலையில கறந்து கொண்டு போற பால் தண்ணியா இருக்குது. இது என்ன சொல்றாங்க, அதிகமான வெயிலுக்கு தான் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மைதானா இல்ல இந்த தீவனத்தினால இந்த குறைபாடா என்பதை ஐயா சொன்னாங்க.
2: தீவனத்தினால உள்ள குறைபாடுகள் தான். ரெண்டாவது, நீங்க காலையில போற பால் வந்து மாடுகளுக்கு அதிக நேரம் அசை போட்டு எடுக்கக்கூடியதுனால அந்த சத்து முழுமையா கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பகல்ல கொடுக்குற தீவனமும் அதிகமா இருக்கணும். ஏன்னா மாடுகள் வந்து இந்த கோடை காலத்துல நைட்ல தான் நிறைய சாப்பிடும், பகல்ல வெயில் நல்லா சாப்பிடாது. நிறைய சாப்பிடும்போது அது செரிச்சு வரும்போது காலையில உங்களுக்கு பால் நல்லா இருக்கும், பால் அதிகமாகவும் இருக்கும். இந்த வெயிலின் தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம தீவனங்களை கொடுக்கணும்.
3: வணக்கம் சார். திருவானைக்காவல்ல இருந்து கீழக்கொண்டமேட்டை தமிழ்செல்லி கல்யாண சுந்தரன் பேசுறேன். இப்போ நாட்டு மாடை பத்தி பசு மாடை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எரும மாடு ரொம்ப இப்போ எங்கேயுமே வளர்க்கறது இல்ல, பாக்க முடியறது இல்ல, பால் நல்லா இருக்கும், ஏன் வளர்க்க மாட்டேங்கிறாங்க யாரும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: எருமைகள் வளர்ப்புக்கு நீர்நிலைகள் வேண்டும், தண்ணியில போய் ஒரு மணி நேரம் ஆச்சு எருமைகள் படுக்கணும். இப்ப அந்த வசதிகள் யார்ட்டையும் இல்ல. எருமை வளர்ப்புல வந்து அதுதான் பெரிய ப்ராப்ளமே. இப்ப அதுக்கு எவ்வளவு நீங்க தண்ணி அடிச்சாலும் அதை வந்து தன்னா தண்ணிக்குள்ள படுத்துட்டு வர மாதிரி அந்த எருமைகளுக்கு இருக்கையில போய் அதை ஒரு அரை மணி நேரம் நல்லா படுத்து எந்திரிச்சாதான் அதோட உஷ்ணங்கள் குறையும். அதுக்கு வந்து சுற்றுப்புற சூழ்நிலை இப்ப யார்ட்டையும் இல்ல, அது மாதிரி குளமோ தண்ணியும் இல்லை. அதனாலதான் எருமை வளர்ப்புல ரொம்ப பேரும் கவனம் செலுத்துறதுக்கு.
4: வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் நல்லிசாமி. மாட்டுக்கு என்னுடைய தோட்டத்துல வந்து இப்ப மாமரம் சீசனு, காயெல்லாம் வந்து இரவுல வந்து எல்லாம் பழுத்து விழுகும் போது அதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுது. அதெல்லாம் வந்து இப்ப நான் மாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் ஒரு மாட்டுக்கு 5 கிலோவுக்கு மேல கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால ஏதாவது பிரச்சனை வருமா? அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா, என்னுடைய தோட்டத்துல வாழை மரம் இருக்கிறதுனால வாழை அந்த தார் வெட்டின பிற்பாடு அந்த மரத்தையும் வெட்டி மாட்டுக்கு வெட்டி போடுறேன், இந்த இலையும் வெட்டி போடுறேன், சாப்பிட்டுக்கிட்டு வருது, பிரச்சனை வருமா?
2: யாரும் வந்து வேலை பழுவுனாலும் செய்யறதில்ல. ஆனா நீங்க வாழை மரத்தை வந்து துண்டு துண்டா நிறைய மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ கொடுக்கலாம். இது நம்ம வந்து இப்பதான் நீங்க பழகுறீங்க. இது வந்து ஃபாரின்ல இங்க இருக்க வாழை மரத்தை வாங்கி துண்டு போட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க மாட்டு தீவனத்துக்கு. அது மாதிரி அவங்க தீவனத்துக்கே இதை தயார் பண்றாங்க. நீங்க கொடுக்கறது அவங்களுக்கு முன்னோடியா நீங்க செய்யறீங்க, தாராளமா கொடுக்கலாம், அதனால மாட்டுக்கு பாதிக்காது. மா பிஞ்சுகள் சாப்பிடலாம். மா பிஞ்சுகள்லாம் அதாவது இயற்கையில விளையக்கூடிய மரங்கள்லேருந்து வரக்கூடியது தான், சாப்பிடக்கூடியது தான் அந்த விலங்கினம். இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது.
0: கேள்வி நேரம் கேட்டீர்கள். மேலும் தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 2331715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியங்களாக திகழ்ந்து வருகின்றன. இதில் திருவாரூர் மாவட்டம் உணவு உற்பத்தியில் முதன்மை இடம் பிடித்து வருகிறது. இதற்கு காரணம் விவசாயிகள் முழுமையாக நெல் சாகுபடியை மட்டும் செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கு ஆடுதுறை 36, ஆடுதுறை 37, ஆடுதுறை 42, ஆடுதுறை 43, ஆடுதுறை 45, ஆடுதுறை 53, ஆடுதுறை 55, ஆடுதுறை 57, கோ 51, ஏஎஸ்டி 16, ஏஎஸ்டி 21, டிபிஎஸ் 5 போன்ற ரகங்கள் அதிக அளவில் பயிரிட ஏற்ற ரகங்களாகும். குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை அறிந்த விவசாயிகள் தங்கள் வயல் சூழ்நிலைகளுக்கேற்ப ரகங்களை தேர்வு செய்து விதைப்பு அல்லது நடவு தரங்களை விதை பரிசோதனை மூலம் அறிந்து விதைப்பது மிகவும் அவசியம். தரமான அதிக முளைப்பு திறனுடைய விதைகளை விதை பரிசோதனை செய்து விதைப்பு மேற்கொண்டால் வயலில் தகுந்த பயிர் எண்ணிக்கையை பராமரித்து உயர் விளைச்சல் பெறலாம். அதிகபட்ச இன தூய்மையும் புற தூய்மையும் குறைந்தபட்ச ஈரப்பதமும் பூச்சிநோய் தாக்கமும் இல்லாமல் நல்ல முளைப்பு திறனுடன் கூடிய வீரியமான வளர்ச்சியை தரவல்ல விதைகளே தரமான விதைகளாகும். நெற்பயிரின் விதைகளை பொறுத்தமட்டில் பயன்படுத்தப்படும் விதைகளுக்கு 80% முளைப்பு திறனும் 98% புற தூய்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும். மேலும் பிற ரக விதைகளை பொறுத்தவரை ஆதார விதைகளுக்கு 0.05% சான்று விதைகளுக்கு 0.2% இருக்க வேண்டும். விதையின் ஈரப்பதத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 13% இருக்க வேண்டும். எனவே குறுவைப்பட்ட

நெல் சாகுபடி மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் விதை பரிசோதனை மேற்கொள்ள 100 கிராம் நெல் விதை மாதிரியுடன் ஒரு மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்துடன் N15B பெரிய மில் தெரு விஜயபுரம் திருவாரூர் என்ற முகவரியில் செயல்படும் திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி பயன்பெறுமாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் அறிவிக்கின்றார். தற்போது பரவலாக மழை பெய்து வருவதால் பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இந்த ஈரப்பதமான காலநிலை காரணமாக சப்பை அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதன் முக்கிய அறிகுறிகளானது காய் முழுவதும் கருப்பு அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும், அழுகல்

0: அறிவிக்கின்றார். தற்போது பரவலாக மழை பெய்து வருவதால் பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இந்த ஈரப்பதமான காலநிலை காரணமாக சப்பை அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதன் முக்கிய அறிகுறிகளானது காய் முழுவதும் கருப்பு அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும், அழுகல் காயின் வெளியிலோ அல்லது உட்பகுதியிலோ காணப்படும், மேலும் காய் வெடிக்காமல் இளம் பருவத்திலேயே உதிர்ந்துவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த மேங்கோசெப் என்ற ரசாயன பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம் என நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளே, மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை கேற்ற வேளாண் ஆலோசனைகள். தோட்டக்கலை மற்றும் காய்கறி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டாம். விளைநிலங்களில் மழைநீர் தேங்காத வகையில் முறையான வடிகால் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். பயிர் பாதுகாப்பு வேலைகளான உரம் வைத்தல் மற்றும் தெளிப்பு வேலைகளை தற்போது மேற்கொள்ள வேண்டாம். வரும் நாட்களில் அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னையில் காய்ந்த மற்றும் முதிர்ந்த காய்களை பறித்துவிடலாம். பழைய காய்ந்த மட்டைகளை அகற்றிவிட்டு வடிகால் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். கால்நடை வளர்ப்போரே, அங்கங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல் மற்றும் மக்காசோள தட்டை போன்ற தீவனப் பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் வைக்கோல் மற்றும் சோளத்தட்டைகளை வெயிலில் நன்கு உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் கரும்பு சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் வானொலி வேளாண் பள்ளி பாடவரிசையில் நிறைவு பகுதியாக இன்று அறுவடைக்கு பிந்திய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து பாடம் நடத்த இருக்கிறார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உணவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் மாரிமுத்து அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: குறித்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 1000+ பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.

0: இருக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10 மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோட புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரிச் செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி
3: மலர்கிறது நாள் மலர்.
4: சமூக வாழ்வின் ஆதார ஸ்ருதியாக இருப்பது குடும்பங்களே. வேகமெடுக்கும் நகரமயமாதல், தொழில்நுட்பங்களின் அசுர வளர்ச்சி அமைதியான குடும்ப வாழ்க்கை முறையை வெகுவாக பாதித்துள்ளது. 1993 வாழ்க்கை தரத்தையும் சமூக முன்னேற்றத்தையும் முன்னெடுக்க இந்நாளினை சர்வதேச குடும்ப தினமாக அறிவிப்பது என ஐநா தீர்மானித்தது. அதனால் இந்நாள் சர்வதேச குடும்ப தினமானது. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் பைரோன் சிங் ஷெகாவத்தின் நினைவு தினம் இன்று. 2010 ராஜஸ்தான் முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார் இவர். அரசியலில் 50 மேல் அனுபவம் பெற்ற பைரோன் சிங் ஷெகாவத் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தலைவர்களிடத்தும் நட்பு பாராட்டியவர். இதனால் அரசியலில் அஜாத சத்ரு, எதிரிகளே இல்லாதவர் என்றே இவரை அழைத்தனர். நவீன நீர்ப்பாசன முன்னோடி சர் ஆர்தர் காட்டன் பிறந்த தினம் இன்று. 1803 வளத்தை உறிஞ்சும் ரயில் பாதைகளை விட நலன் தரும் வேளாண் முன்னேற்றமே சிறந்தது என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு வாதிட்டவர். ஆற்று மணற்படுகையில் அடித்தளம் அமைக்கும் தொழில்நுட்பத்தை பண்டைய தமிழர்கள் வாயிலாக அறிந்தேன் என்றவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகு

அவருக்கு எடுத்து கூறியவர். கொள்ளிடத்தின் குறுக்கே முக்கொம்பில் மேலணை, கீழணை, அணைக்கரை, வெண்ணாறு, வெட்டாறு உள்ளிட்ட நீர்ப்பாசன கட்டமைப்புகளை ஏற்படுத்தி பாசன நீரை முறைப்படுத்தியவர். காவிரிக்கரையில் பெற்ற அனுபவத்தின் வாயிலாக கோதாவரி நதியின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை மிக குறைந்த செலவில் கட்டி புன்சை நிலங்களை பொன் செய்யும் நிலங்களாக மாற்றியவர் சர் ஆர்தர் காட்டன். விடுதலை போராட்ட வீரர் சுக்தேவ் தபார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1907 லாகூர் தேசிய கல்லூரியில் பகத்சிங்கத்துடன் நட்பு ஏற்பட விடுதலை போராட்டத்தில் முன்னை காட்டிலும் முனைப்புடன் இயங்கியவர். நாட்டின் விடுதலையை மட்டுமே தன் உயிர் மூச்சாக கொண்ட சுக்தேவ் தபார் நண்பர்கள் பகத்சிங், ராஜகுருவுடன் இன்குலாப் ஜிந்தாபாத் என முழக்கமிட்டபடியே 1931 மார்ச் மாதத்தில் தூக்கு கயிற்றை முத்தமிட்டார். இயற்பியலாளர் பியரி கியூரி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1859 காந்தவியல், கதிரியக்கம், படிகவியல் துறை தொடர்பான ஆராய்ச்சிகளின் முன்னோடி இவர். தன் மனைவி மேரி கியூரியுடன் இணைந்து ரேடியம், பொலோனியம் தனிமங்களை பிரித்தெடுக்கும் முயற்சியில் வெற்றி கண்டார். கதிரியக்கத்தை கண்டறிந்தமைக்காக ஹென்றி பெக்கேரல் மேரி கியூரியுடன் இயற்பியலுக்கான நோபல் பரிசையும் வென்றவர் பியரி கியூரி. பொருளாதார நிபுணரும் கல்வியாளருமான விஜய் கேல்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1942 நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய பங்கு வகித்த இவர் நிதிச் செயலாளராக பணியாற்றியுள்ளதோடு சர்வதேச நிதியத்தின் குழுவிலும் இடம்பெற்றவர். நட்சத்திர டென்னிஸ் வீரர் ஆண்டி முரே பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1987 2005 முதல் தொழில்முறை டென்னிஸ் வீரராக வலம் வரும் இவர் 2012-2016 ஒலிம்பிக்கில் தங்கம், உலக சாம்பியன் பட்டம், 3 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் என வெற்றிகள் பல குவித்தவர் ஆண்டி முரே. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1983 அட்டகத்தி திரைப்படம் மூலம் திரைக்கு அறிமுகமான சந்தோஷ் நாராயணன் பீட்சா, சூது கவ்வும் போன்ற பல திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளாா்.

நமது முயற்சிகள் நம்மை கைவிடலாம், ஆனால் நாம ஒருபோதும் முயற்சியை கைவிடக்கூடாது. ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியா மாறாது, ஆனால் முயற்சி இல்லாம வெற்றி வராது. சிறு சிறு நீரோட்டங்கள் தான் நதியாகிறது, சிறு சிறு போராட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையை பண்படுத்துகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் காலை மலர்.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: எனது அறையில் என்னை அவர் விட்டுவிட்டு சென்று விட்டார். நான் இரவு உணவு கொண்டு வருவதற்காக எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தேன். வேலைக்காரனுக்கு பதிலாக ஜான்ஸ்டன் வந்தார். உங்கள் அறையிலேயே உணவை சாப்பிட வேண்டும் என்று கூறியதை நினைத்து நான் வருந்துகிறேன். உங்களின் வரவை பற்றி இங்கு உள்ள ஆங்கில நபர்களிடம் நான் தெரிவித்தேன். உணவு அறையில் அவர்களோடு நீங்களும் அமர்ந்து உணவு அருந்துவதில் அவர்களுக்கு சம்மதமே. நீங்கள் இங்கு எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கலாம் என்றும் கூறிவிட்டார்கள். இங்கேயே தொடர்ந்து தங்குவதில் எனக்கும் விருப்பமே. இரவு உணவுக்கு கீழே உணவு அறைக்கே வந்துவிடுங்கள் என்று கூறிச்சார்.

0: என்றார். உணவு அறைக்கு சென்று அனைவரோடும் ஒன்றாக நிம்மதியாக உணவருந்தினேன். மறுநாள் அட்டர்னி ஜெனரலை சென்று சந்தித்தேன். அவரது பெயர் டபிள்யூ பேக்கர். இன்முகத்தோடு என்னை வரவேற்றார். என் பயண விவரங்கள் குறித்தும் விசாரித்து அறிந்தார். என்னை பற்றி கேட்டு அறிந்து கொண்டவர் இவ்வாறு கூறினார். நீண்ட காலமாக நடந்து வரும் இந்த வழக்கு விசாரணையை மிகப்பெரிய வக்கீல் மேற்கொண்டு வருகிறார். கஷ்டமான இந்த வழக்கை பொறுத்தவரை பாரிஸ்டர் என்ற வகையில் உங்களுக்கு எந்த பணியும் இருக்காது. தேவை ஏற்படும் சமயம் அவசியம் உங்களின் உதவியை ஏற்பேன். வழக்கு சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவற்றை கட்சிக்காரரிடம் விசாரித்து எனக்கு தெரிவியுங்கள். உங்களின் மூலமாக எனது வேலை எளிதாகிவிடும். இன்னும் நீங்கள் தங்க வேண்டிய இடம் பற்றி எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. பிரிட்டோரியாவில் இன வெறுப்பு மிக அதிகமாக இருக்கிறது. எனவே உங்களுக்கான தங்குமிடம் மிகவும் பிரச்சனையானதுதான். இங்குள்ள ரொட்டிக்கடை மாது உங்களுக்கு இடம் அளித்து உதவுவாள் என்று நம்புகிறேன். அவள் ஏழ்மை நிலையில் இருப்பவள். இதன் மூலம் அவளுக்கும் வருமானம் கிடைக்கும் என்றவர் என்னை அழைத்து கொண்டு அங்கே சென்றார். அந்த பெண்மணியிடம் என்னை பற்றி கூறி அவளின் சம்மதம் பெற்றார். அங்கு எனக்கு உணவும் அளித்து தங்குவதற்கும் சம்மதித்தாள் அந்த பெண். பேக்கர் வழக்கறிஞர் தொழிலோடு மத பிரச்சாரங்களும் செய்து வந்தார். பின்னாளில் வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு முழுமையாக தன்னை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். நல்ல செல்வந்தர் என்பதால் இதை அவரால் செய்ய முடிந்தது. தற்போதும் பேக்கர் என்னோடு கடிதத் தொடர்பில் இருந்து வருகிறார். மதங்களில் சிறந்த மதம் கிறிஸ்தவ மதம்தான். அதேபோல கடவுள்களில் உயர்ந்தவர் இயேசுநாதர் ஒருவரே. அவர் ஒருவர்தான் மக்களை காக்கக்கூடியவர் என்பது அவருடைய எண்ணம். அதை கடிதங்களில் எனக்கும் எழுதி வருகிறார். என் வரையில் மதம் சம்பந்தமான கருத்துக்களை அவரிடம் ஆரம்பத்திலேயே தெரிவித்துவிட்டேன். நான் இந்துவாக இருந்தாலும் என் மதத்தின் கோட்பாடுகளை பற்றி இதுவரையில் அவ்வளவாக அறியாதவன். மதத்தை பொறுத்தவரையில் அதை பற்றிய அறிவு எனக்கு மிக மிக குறைவே. எனவே முதலில் என் மதத்தை பற்றி அறிந்து கொள்ள நினைக்கிறேன். பிறகே பிற மதங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பதிலளிக்கையில் மேலும் அவரை பற்றிய சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தன. அவர் தென்னாப்பிரிக்க கிறிஸ்தவ சபையின் இயக்குனர். தன் சொந்த செலவில் கிறிஸ்தவ ஆலயம் கட்டியுள்ளார். இன வேறுபாடு என்பதே இல்லாதவர். நண்பர்களோடு இணைந்து தினமும் மதியம் அமைதியை பெறும் பொருட்டு பிரார்த்தனை செய்து வருகிறார் என்றும் அறிந்து கொண்டேன்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: இல்லாதவர். நண்பர்களோடு இணைந்து தினமும் மதியம் அமைதியை பெறும் பொருட்டு பிரார்த்தனை செய்து வருகிறார் என்றும் அறிந்து கொண்டேன்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz.
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 KHz.
4: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: நாட்டின் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின்த் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறினார்.

0: இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின்த் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்ல உள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். மூன்றாம் கட்டமாக 17ஆம் தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18ஆம் தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5ஆம் கட்டமாக 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016ஆம் ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019ஆம் ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 மற்றும் 2 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர் இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 மெகாவாட் சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை ஹுவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்புக்கு 200 எடுத்தது. 201 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 4 விக்கெட் இழப்புக்கு 205 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 kHz காலை மலர்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 kHz
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: நேரம் 7:26. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 893 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் இன்றும் நாளையும் நாகப்பட்டினம் நகராட்சி, வேளாங்கண்ணி பேரூராட்சி மற்றும் நாகப்பட்டினம் திருமருகல் ஒன்றிய பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக மாவட்ட

இனி கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 36 ரூபாய், கத்திரிக்காய் 40

46. அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 46, கொத்தரங்காய் கிலோ 1 க்கு 36, சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் கிலோ 1 க்கு 40 ரூபாய், சுரைக்காய் 26, சௌச்சௌ 46, புடலங்காய் 60, பீக்காங்காய் 50, முள்ளங்கி கிலோ 1 க்கு 40 ரூபாய், நூல்கோல் 36, கருணைக்கிழங்கு 86, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60. உருளைக்கிழங்கு கிலோ 1 க்கு 34 ரூபாய், கேரட் 56, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 50, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் பூ 1 க்கு 45, எலுமிச்சை பழம் பழம் 1 க்கு 7 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 1 க்கு 120, பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 310, ஆரஞ்ச் 170, மாதுளை 280, திராட்சை 100.

0: காளிமலர்ல வர இனிமையான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க என்ஜாய்மெண்ட இன்னும் அதிகமாக்க இப்ப காளிமலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகளை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: நிறைய பேர் வந்து என்கிட்ட வரும்பொழுது ஒரு 20 வயசு கல்யாணம் ஆகி உடனே ஒரு 2 மாசத்துலயே வந்துட்டு மேம் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு பயத்துலதான் வராங்க. சி அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் அவேர்னஸும் காரணமா இருக்கா இல்ல வந்து அறியாமையும் காரணமா இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஒரு 20 வயசு ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 1 இயர் அட்லீஸ்ட் ஒரு ரெகுலரா ட்ரை பண்றது பெட்டர். பட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கோமா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஹெல்த்தியா இருக்கோமா அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்கேன், ஸ்கேன்ல கருமுட்டைகள்லாம் நல்லா இருக்கா, ஹார்மோன் பிரச்சனை எதுவும் இல்லை, அதாவது நீர்க்கட்டிகள்லாம் எதுவும் இல்லை, தைராய்டு நல்லா இருக்கா, நம்மளோட ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கா அப்படிங்கறத நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இன்கேஸ் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட விந்தணுக்கள் டெஸ்டுமே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் அதுல வந்து ஒரு எந்த சக்சஸும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது கருமுட்டை வளர்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்ப எல்லாரும் பிளான் பண்ணிக்கிறாங்க பிரெக்னன்சியும், அதாவது இந்த மந்த்ல எனக்கு வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிட்டும் மேம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து வைஃப் இங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கேப்ல வரும்போது சில பேர் வந்து மேம் இந்த 1 மந்த்ல எனக்கு கன்சீவ் ஆகணும், நீங்க எனக்கு மருந்து கொடுங்க எது வேணாலும் பண்ணுங்க ஆனா நான் கன்சீவ் ஆயிடணும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பிரெக்னன்சியை நான் தனியா ஜேர்னியா வந்து ஹேண்டில் பண்ணிப்பேன், அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க வந்து குழந்தையோட சேர்ந்து அங்க போய் செட்டில் ஆயிக்கலாம். இல்ல சில பேர் வந்துட்டு நான் பிரெக்னன்சியோட அங்க போனேன்னா அங்க போய் டெலிவரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பட் அப்படி அந்த 1 மந்த்ல நம்ம பண்ணக்கூடிய இது வந்து அது IVF ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஒரு மேஜிக் அப்படி கிடையாது. இன்கேஸ் தேவைப்பட்டவங்களுக்கு அவங்களால வந்து ஒரு குழந்தை பிறக்க முடியல இல்ல அந்த கருமுட்டை வளரல இல்ல ஒரு டியூப் பிளாக் இருக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு நம்ம வந்து பண்ணிட்டு அந்த மூலமா நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோமே தவிர ஒரு ஏர்ஜென்சிக்காக இல்ல நம்ம ஒரு டைம்டா வந்துட்டு குழந்தை வந்துடணும் அப்படிங்கறதுக்காக பண்ற ட்ரீட்மெண்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு கிடையாது. அவேர்னஸே இப்போ வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது மென்ஸ்ட்ரல் ஹைஜீனா இருக்கட்டும், பிரெக்னன்சியா இருக்கட்டும், ப்ரீ பிரெக்னன்சியா நிறைய பேர் கவுன்சிலிங் வராங்க. மேம் நான் என்ன பண்ணிக்கட்டும், லைக் என்னென்ன டேப்லெட் எடுத்துக்கணும், இந்த ஃபோலிக் ஆசிடுங்கிற டேப்லெட் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே நம்ம கொடுப்போம். நிறைய மேல்ஸுமே இப்போ வந்து முன்னாடிலாம் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கிறவங்க அதாவது 1 வருஷமா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கூட குழந்தை இல்லாதவங்கள்ட்ட நம்ம சார் டெஸ்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் நான் ஏன் டெஸ்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ இந்த ப்ரீ கன்செப்ஷனலாகவே மேம் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பட் இதில் என்ன ஒரு இது இருக்குன்னா சில பேர் இன்டர்கோர்ஸ் பொழுது வந்து ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது, ஒரு ட்ரைனஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமுமே வந்து நிறைய பேர் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வரவேற்கிற இதுவாகவே இருக்குது. ஏன்னா ஒரு பெயின் இருக்குது மேடம், ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், சில பேர் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுறாங்க, அதாவது இன்டிமேட் ஏரியாஸ் எனக்கு வந்து டார்க்காக இருக்குது. நிறைய பேருக்கு அது டார்க்காக இருக்கும், நார்மலாகவே அது வந்து ஒரு டார்க் பிக்மெண்டட் ஏரியா தான், பட் ரொம்பவே டார்க்காக இருக்குது அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அதனால கம்மியாக இருக்குன்னா அதுக்காகவுமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எதுக்கு நிறைய பேர் வரமாட்டேக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும்னா சில பேர் வந்து டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் தும்பினா இருமினா அவங்களுக்கு யூரின் லீக் ஆகும். அதை சொல்லறதுக்கு வந்து சங்கூஜப்பட்டுக்கிட்டு நிறைய 40 to 50 இயர்ஸ் ஒரு 50க்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் டாக்டரை போய் பார்க்கறதே இல்லை. பட் அதுக்கெல்லாமுமே பேசிக்காக ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்துட்டு வார வாரம் வந்து ஒரு சேரில் உட்கார்றதா இருக்கட்டும், இல்லை பிறப்புறுப்பு பாதையை வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எளிதா பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சங்கூஜத்தினால கேட்கறதுக்கு வந்து நிறைய

0: பேர் தயங்குறாங்க. பட் இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு.
1: நாளை மருத்துவ நேரத்திலையும் நல்ல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேர் மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை மலர். 65 ஆண்டு அகில இந்திய கூடை பந்தாட்ட போட்டி பெரியகுளம் PS துரைராம சிதம்பரம் நினைவு மின்னொலி அரங்கத்தில் இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கப்பட உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் நாகப்பட்டினம் மற்றும் கீழ்வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டா அடங்கல், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு அல்லது முக அங்கீகாரம் பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மழை, புயல், வெள்ளம் மற்றும் இடிமின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவசரகால கட்டுப்பாட்டு மைய தொலைபேசி எண் 43651-77 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-233-4233 மற்றும் வாட்ஸ்அப் எண் 81-10-55-58 ஆகியவை இயங்கி வருகிறது. எனவே பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் இருப்பின் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

திருச்சி மண்டலத்துக்குட்பட்ட மின் பகிர்மான வட்டம் முழுவதும் இணைய வழி மின் கட்டண செலுத்தும் மற்றும் புதிய மின் இணைப்பு விண்ணப்ப சேவைகள் நாளை மற்றும் நாளை மறுநாள் காலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை இயங்காது என மாவட்ட மின் பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க.

0: மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.32 அடியாக உள்ளது. திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் இன்று மாலை 6:30 மணிக்கு முனைவர் அலிபினிஷா அவர்களின் ஓடும் நதியின் ஓசை எனும் தலைப்பில் உரை இடம்பெறும்.
1: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்றைய சங்கீத சாரலில் சிக்கல் எஸ் பழனிவேல் ஓதுவாரின் பன்னிசை பாடல்கள்.

உங்களுக்கு பிடிச்ச இதய ராகம் நிகழ்ச்சி இதோ வந்துடுச்சு. உங்க இதயத்துல ஓடிட்டு இருக்கிற புது பாடல்களை வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். உங்க பெயர், ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் 938 546 100

எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதய ராகம். இப்ப முதல் பாடல் முசிறியிலிருந்து சுகுமார் கேட்டிருக்காங்க, டியூட் படத்திலிருந்து.

புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரிலிருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இவர்கள் கேட்டிருக்கும் பாடல் இட்லி கடை படத்திலிருந்து.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் பழனி வட்டத்திலிருந்து கேட்டிருக்காங்க பராசக்தி படத்திலிருந்து பாடல்.

0: running an extortion syndicate. And in Wushu, Aparna Dahiya clinches gold in women's 52kg category in Santa World Cup in Macau. That's all in Morning News. Have a nice day.
1: நேரம் 8:30. கேட்கலாம் இனி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் உங்கள் மனதை இதமாக்க காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது இதயராகம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இதயராகத்தில் கேட்கணுமா? உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடம் இடம்பெற்றுள்ள படம், கூடவே மறக்காம உங்கள் பெயர் ஓரையும் தட்டச்சு செய்த 938-546-102-1 என்னும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. வரும் பாடலை கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி ரிதன் தாசன் வாத்தி படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலைல 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சொர்க்கத்தில் திறவுகோள் குடும்பம் வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் அவர்கள் வழங்கும் நேரலை.

0: அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க சித்ரா கிருஷ்ணசாமி, சின்ன சேலத்தில் இருந்த படம் ஜெயிலர்.
1: நினைச்சுண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: இதயராக தில் நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து விக்ரம் 2 படத்திலிருந்து.
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: நேரம் இப்போது 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
2: காலமாக வானொலி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு மற்றும் சேவை மகத்தானது. நான் கண்ணுக்கும் செவிக்குமான வேறுபாட்டை இன்று வரையிலும் மக்களுக்கு தெளிவாக பிரித்து காண்பிப்பது வானொலி நிகழ்வுகளே தான்.
3: வானொலிக்கு 90.
4: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை,
5: கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும், கண்ணீர் வழிகின்ற
4: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது,
5: இதயம்
4: ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

இசையோடு அசையும் இதயம், இயற்கையோடு இணையும் மனம், மனதோடு இணையும் ராகம். மனம் இறுகி இறுகி கல்லாகும் போது இலக விடுவது இசை. அவ்வினிய இசையை செவி மடலோரம் இசைய வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு அகவை 90.

0: இன்றைய வானொலிக்கு 90 30 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் சென்னை ஹைதராபாத் புதுச்சேரி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியவரும் வானொலியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் குறித்த திறமையின் திசையில் தொடர் நலவாழ்வு தொடர்களான ஆரோக்கிய பாரதம் வாழ்க நலமுடன் தயாரித்து வழங்கியவரும் குரல் நெறி இலக்கிய சுடர் இலக்கியம் பேசுவோம் நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை ஆகிய தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தியவருமான
1: அகில இந்திய வானொலியின் மேலாள் நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு அருணன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, 90 ஆண்டுகளாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்கள். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். செய்தித்தாள்களும் திரைப்படங்களும் இருந்தன, ஆனால் வானொலியின் வீச்சுக்கு ஈடு இணை இல்லை. அகில இந்திய வானொலியில் உரையாற்றாத பெருந்தலைவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இருந்தது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைத்து பிரதம மந்திரிகளும் வானொலியில் முக்கியமான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்களின் உரைகளில் சிறப்பானவை வானொலியின் ஆவண காப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலி நிலையங்களான சென்னை திருச்சி வானொலி நிலையங்களின் வழியாக மூதறிஞர் ராஜாஜி,

தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா தொடங்கி பல தலைவர்கள் மக்களோடு பேசியுள்ளனர். வெள்ளையர் ஆட்சியிலும் சரி, நாடு 1947 விடுதலை அடைந்த பிறகும் சரி, பல ஆண்டுகள் நம்முடைய மக்களிடையே கல்வி அறிவு குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வானொலி தன்னுடைய சிறப்பான ஒரு சேவையை செய்தது என்று சொல்லலாம். தன் சுத்தம் குறித்தும், பொது சுகாதாரம் குறித்தும், சத்துணவு குறித்தும், வேளாண்மை உத்திகள் குறித்தும் நாள்தோறும் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. வானொலியை நாடு தழுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம். அம்மை, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவிய காலங்களில் தடுப்பூசிகளின் அவசியம் குறித்து வானொலியில் மருத்துவர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு புரியும் மொழியில் பேச்சு வழக்கில் எடுத்துச் சொன்னார்கள். சுற்றுப்புறத்தையும் உடல் நலத்தையும் பேணும் வழிமுறைகளை பொது சுகாதார அலுவலர்கள் வானொலி மூலம் விளக்கினார்கள். வேளாண்மையை அறிவியல் முறையில் மேற்கொண்டதால் பல மடங்கு உற்பத்தி பெருக்கத்திற்கு வழிவகுத்த பசுமை புரட்சியும், பால் உற்பத்தி பல்மடங்கு பெருக காரணமான நீல புரட்சியும் வெற்றி பெறுவதற்கு வானொலியின் நிகழ்ச்சியாளர்களின் உழைப்பு ஒரு மாபெரும் காரணம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், கடல் அரிப்பு என பேரிடர்கள் மக்களை தாக்கும் நேரங்களில் மின்சார வசதி இருக்காது, இணைய தொடர்பும் குறைந்துவிடும். அத்தகைய வாழ்வா சாவா என்கின்ற போராட்ட காலத்தில் மக்களுக்கு வானொலி உதவிக்கரத்தை என்றுமே நீட்டியுள்ளது. 2015 சென்னை மாநகரம் பெருமழையால் வெள்ளத்தில் தத்தளித்தது. நீரால் சூழப்பட்ட வீடுகளின் மொட்டை மாடிகளில் மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். படகுகள் மூலம் அரசு துறைகளும் தன்னார்வலர்களும் மக்களை மீட்டெடுத்தார்கள். குடிநீர், உணவு, மாற்று துணிமணிகள் ஆகியவற்றை பலபேர் கொடுத்து உதவ முன்வந்தனர். அந்த இக்கட்டான தருணத்தில் உதவி வேண்டுவோருக்கும் உதவி செய்வோருக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தது. இரவு பகல் பாராமல் ஊழியர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலும் நிலையத்திற்கு வந்து நேரலையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மக்கள் சேவையாற்ற அகில இந்திய வானொலி வழங்கிய வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். என்றும் உங்களோடு அருணன்.

0: மண்பலை வானொலி
1: வானொலிக்கு 90
2: சற்சுவையுடன் இசைச்சுவையும் கலந்த தேனிசையாய் தென்றலோடு காற்றில் கைக்குலுக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது வானொலிக்கு 90.
3: நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.

0: பிழைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம். வானொலிக்கு 90
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைக்கிற ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கினுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி

ஆகாஷ்வாணி, நேரம் காலை 9 மணி. நேர்களினி கேட்க விருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்கள் வாசித்தளித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். திருக்கடையூர் டி ஜி பாபு அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கஜானன யுகம் என தொடங்கும் தீட்சிதர் கிருதி, சக்கரவாகம் ராகம், ஆதி தாளம்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அரங்கிசை. அரங்கிசை நிகழ்ச்சியில் இனி உன்னை மறவாமல் என தொடங்கும் வேதநாயகம் பிள்ளை பாடல், அமிர்தவர்ஷினி ராகம், ஆதி தாளம்.

நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் அரங்கிசை நிகழ்ச்சியோடு. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையால் நிறைந்திருக்கிறது. திருக்கடையூர் டி ஜி பாபு அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி புகழை தேடி என தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல், கன்னடா ராகம் ரூபகதாளம்.

நிறைவு பெறுகிறது இன்றைய அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்கள் வாசித்தளித்துள்ள நாகஸ்வர இசை கேட்டோம். திருக்கடையூர் டி ஜி பாபு அவர்கள் தவில்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். முதற்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சையத்துடன் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவின் 4வது கச்சா எண்ணெய் ஆதாரமாகவும் நாட்டின் தேவையில் 11% பூர்த்தி செய்யும் நிலையில் பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி விலையேற்றம் காரணமாக நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 3.14 ரூபாயும் டீசல் 3.11 ரூபாயும் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு அருண் தம்புராஜ் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தொழில்துறை கூடுதல் செயலராக இருந்த திரு அருண்ராய் உயர்கல்வித்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை முதலமைச்சர் திரு விஜய் பிறப்பித்துள்ளார். இதன்படி 58%லிருந்து 60% அகவிலைப்படி உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற June 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞரிடமிருந்து வேலைவாய்ப்பு அற்றோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தற்போது பெறப்படுகின்றன. குடும்ப ஆண்டு வருமானம் ₹72,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். உதவித்தொகை விண்ணப்ப படிவம் பெற விருப்பம் மனுதாரர்கள் தங்களின் வேலைவாய்ப்பு அடையாள அட்டையினை ஆதாரமாக காண்பித்து 30/6/2026 தேதி வரை அனைத்து அலுவலக வேலை நாட்களிலும் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9 வரை நடைபெறும் எனவும் விவசாயிகளுக்கான தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கை அம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று 2:30 PM சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்து

வாழ்க்கை அப்படிங்கிறது ஐஸ்கிரீம் மாதிரி தாங்க. ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணாலும் உருகும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணுற மாதிரி பல அழகான உணர்வுகளை உருவாக்கி புத்துணர்ச்சியோடு இருக்கலாம் இந்த காலை பொழுதில். உங்களை உற்சாகப்படுத்த வந்தாச்சு நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு.

கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் போடு ஆட்டம் போடு உற்சாகமான பாடல்களை தந்துக்கிட்டே இருக்க 10 மணி 10 நிமிஷத்துக்கு இணைஞ்சிருக்கீங்க.

0: உங்க காலை பொழுத உற்சாகப்படுத்த பாடல்களால அணிவகுத்தது போடு ஆட்டம் போடு.
1: கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல்கள். கில்லி படத்தில் இருந்து இன்றைய பாடல்கள் கேட்கலாம்.

0: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
0: தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: இன்று காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும். பங்கேற்கிறார் முனைவர் ச. முத்துமாரி அவர்கள்.

0: கேட்டிருந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் காயத்ரி. எல்லா கதைகளுமே சில நிமிடங்களுக்கு தான் நீளும், ஆனா அந்த சில நிமிடங்கள் தான் நம்ம மனசுக்குள்ள பல வருஷங்களுக்கு தங்கிடும். இன்னைக்கு நம்ம உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில இளையோர்களின் சிந்தனைகள்ல உருவான மூன்று வித்தியாசமான குறுங்கதைகளை தான் கேட்டு ரசிக்க போறோம். முதல் கதை, நம்ம வாழ்க்கை பாதையில இறைவன் எப்பொழுதும் நம்மளோட தான் இருக்கிறாரு என்ற நம்பிக்கைய விதைக்க போகுது. இரண்டாவது கதை, ஒரு பெண்ணோட வாழ்க்கைய மாற்றிய மனிதநேயத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகுது. மூன்றாவது கதை, யார நம்பலாம் யார நம்ப கூடாது என்ற கருத்தை நமக்கு கத்து தரப்போகுது. மூன்று கதைகள், மூன்று உணர்வுகள், ஆனா ஒவ்வொரு கதையும் ஒரு வாழ்க்கை பாடத்தை நிச்சயமா நமக்கு கற்றுத்தரதான் போகுது. சரி, வாங்க நண்பர்களே, குறுங்கதைகளை கேட்டு ரசிக்கலாம். முதலாவதா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த நம்ம தோழி ஜே ஆர் எஸ் ஷெரானின் குரல்ல நம் துணையாளர் என்ற குறுங்கதையை கேட்டு ரசிக்கலாம் வாங்க.
2: ஒரு பையன் வந்து கடலோரமா நடந்து போயிட்டு இருக்கான். ரொம்ப சோகமாவோ இல்ல சந்தோஷமாவோ நடந்து போயிட்டு இருக்கான். கடற்கரையில நமக்கு கால் தடங்கள் தெரியும்ல, சோ அந்த மாதிரி ரெண்டு கால் தடங்கள், ஒன்னு அந்த சின்ன பையனோட கால் தடம், இன்னொன்னு வந்து ஒரு பெரியவங்களோட கால் தடம். ஆனா அந்த பையன் தனியா தான் நடந்து போறான். அப்படி நடந்து போறப்ப அவன் வந்து ஒரு இடத்துக்கு போய் நின்னு பாக்குறான். அவன் கடந்து வந்த பாதையை பாக்குறப்ப ரெண்டு கால் தடமும் தெரியுது. அவன் பாக்குறான், என் கூட யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பார்த்து, என்ன இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒரே ஒரு கால் தடம் தான் தெரியுது. அது வந்து கொஞ்சம் பெரிய கால் தடமா தெரியுது. அப்புறமா அவன் மறுபடியும் பார்த்து, என்ன இறைவனே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவன் மனசுல தோணுது, இந்த கஷ்டமான நேரத்துல எனக்குன்னு யாருமே இல்லையே, விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேக்குறப்ப அந்த இறைவன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உன்னை விட்டுட்டு போலப்பா, உன் கூட இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறாரு. எப்படி தெரியுமா, நீ வந்த கடந்து வந்த நல்ல பாதையெல்லாம் நான் உன் கூடையே நடந்து வந்தேன். ஆனா நீ அந்த குழியில எல்லாம் நடந்து வந்த பத்திய கஷ்டமான பாதையில அப்பெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை தோல் மீது சுமந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ தோல் மீது சுமக்கிறது ஒரு அப்பா வந்து பையனுக்கு பண்ற விஷயம் இல்ல. சோ அத மாதிரி இறைவன் வந்து அந்த பையனை தூக்கிக்கிட்டாரு. தூக்கிக்கிட்டு அந்த பாதையில அவனை வந்து தூக்கிட்டு அவர் நடந்துறப்ப அந்த இறைவனோட கால் தடங்கள் மட்டும் தெரியும். சோ உடனே அந்த பையன் வந்து ஹாப்பி ஆகி, நீங்க யார் என்ன வந்து விட்டுட்டு போனாலும் நீங்க வந்து என்ன விடலையே அப்படின்னு சொல்லி பாக்குறான். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், நிறைய விஷயம் நடக்கும். எல்லா விஷயத்திலயும் நமக்கு அந்த இறைவன் வந்து நமக்கு என்னவா இருக்காருன்னா, ஒரு துணையா இருக்காரு.
1: நம்பிக்கையையும் கடவுள் மீது இருக்கிற உறுதியையும் மிக எளிமையா சொல்லும் இந்த ஆழமான குறுங்கதையை கேட்டு ரசிச்சோம்.

0: இவ்வளவு அழகான சிந்தனை இல்லையா நண்பர்களே? ஜே ஆர் எஸ் ஷெரான் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததா நம்ம கேட்க போற குறுங்கதை, மனித நேயத்தையும் ஒரு பெண்ணின் கருணை எத்தனை உயிர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் பேசுற ஒரு உணர்ச்சி பூர்வமான பதிவு தாங்க. இந்த குறுங்கதையை நமக்கு வழங்கி இருப்பவர் அரியலூரை சேர்ந்த பாக்கியா வெங்கடேசன் அவர்கள்.
1: நான் வீடு கிடைக்காமல் வீதி வீதியாக சுற்றித் திரிந்த தருணம் அது. வயதில் மூத்த பழுத்த பழம் போன்ற தெய்வீக தோற்றத்தில் ஒரு பாட்டி என்னை அழைத்து சிறிது தண்ணீர் கொடுத்து அவள் அருகே என்னை அமர சொன்னாள். அவள் கையில் நிலவொளியை ஒத்த பிரகாசத்துடன் ஒரு அழகிய குழந்தை, அதன் பொக்கை வைத்திருந்து உலகமே என் கண்ணுக்குள் சென்று என் மனதை ஆட்கொள்வது போன்ற ஒரு சிரிப்பு. நான் அவளை தூக்கி கொஞ்சினேன். அந்த பாட்டி என்னிடம், அவள் பெயர் மீனாட்சி, ராஜேஸ்வரியின் மகள் என்றாள். ராஜேஸ்வரி அந்த பாட்டியின் பேத்தி. மகள் இறந்து போக மருமகன் தன் பேத்தியை தனியே தவிக்க விட்டு சென்றதால் தானே தன் பேத்தியையும் அவளது மகள் மீனாட்சியையும் பார்த்துக் கொள்வதாக கூறினாள். ராஜேஸ்வரி கணவன் எங்கே என நான் கேட்டேன். ஓ என அழுகிறாள் பாட்டி. எனக்கு மனது கேட்காமல் சொல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் இருக்கிறேன், சொல்லுங்கள் என்றவுடன் பாட்டி கூறியது என் மனதில் இடியை போட்டது போல ஆனது. அன்னை தந்தை அரவணைப்பு இல்லை, அவளோ மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை. பலரின் கைகள் பட்டது அவள் மேல் அன்று, அதனால் உருவானது கரு ஒன்று. ஒரு கையோ சரியாக வரவில்லை, மறு கையில் ஒரு பெண் பிள்ளை. வழிகள் நிறைந்த வாழ்க்கை, இன்னும் எவ்வளவுதான் காட்டுமோ வேடிக்கை, என் ராஜியின் வாழ்க்கையில் எவ்வளவு தான் காட்டுமோ வேடிக்கை என கூறி மேலும் அழுதாள் அந்த பாட்டி. கேட்ட என் கண்கள் சிவந்து அழுதன. சிவக்க காரணம் வருத்தம் மட்டுமல்ல, அந்த 17 வயது குழந்தை ராஜியை சீரழித்த அந்த மிருகங்களை நினைத்து. பேசிக் கொண்டிருக்கையில் ராஜி அங்கே ஒரு கையில் குடத்துடன் ஒரு கை மடக்கி நீட்ட முடியா குறையுடன் வந்தாள். கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு தெரிந்த மனநல காப்பகத்திற்கு கூட்டிச் சென்றேன். அவள் என்னுடன் வர மிகவும் பயந்தாள். எப்போதோ அவளை வேனில் தூக்கி போட்ட காட்சி அவள் முன் தோன்றியது போலும். இருக்கட்டும், அவளையும் அவள் குழந்தை மீனாட்சியையும் கூட்டி சென்றேன். அங்கே முதலில் அவள் கைகளை மருத்துவரின் உதவியோடு சரி செய்தோம். ஒரு வருடம் எப்படி எப்படியோ மருத்துவ உதவிகள், மனநல உதவிகள், அடிப்படை உதவிகள் என அனைத்தும் செய்தோம். ஒரு வருடமாக அவளை வைத்தியநாதன் தான் நன்றாக கவனித்துக் கொண்டான். ஆண்மகனுக்கு அடையாள அர்த்தம் என்றால் அது வைத்தியநாதன் தான். அவன் அந்த காப்பகத்தில் உள்ள அனைத்து மனநல பாதிக்கப்பட்டவர்களையும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தவன். நாளடைவில் அவனுக்கு ராஜியின் மீது அளவு கடந்த பாசம். அது போக போக காதலாகவும் அன்பாகவும் மாறியது. அவனுக்கு மீனாட்சி என்றால் உயிர் மூச்சு. அவளுடன் விளையாடுவது, அவளை பார்த்துக் கொள்வது எல்லாம் அவன்தான். ராஜி 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் அதிக முன்னேற்றம் பெற்றாள். ஒரு அழகிய அறிவு வளர்ச்சி பெறும் நிலையில் அவள் காலெடுத்து வைத்தாள். அன்று வைத்தியநாதன் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ராஜியிடம் கேட்க ராஜி ஏற்றுக்கொண்டாள். ஒரு அழகிய வாழ்க்கையை மூவரும் இணைந்தே வாழ்ந்தனர். ராஜி அப்போது என்னை சந்தித்து எனக்கு நன்றி கூறி ஆனந்த கண்ணீரில் அழுதாள். ராஜி வாழ்க்கை வேடிக்கையாகாமல் விளக்கை போல் ஒளிர உதவியது அல்லது காரணமாக இருந்தது அந்த பெண் தன்னார்வலர்தான். ஏன் அந்த பெண் தன்னார்வலர்? நானாக கூட இருக்கலாம், நாளை நீங்களும் கூட ஆகலாம். நவீன கால பெண்கள் நினைத்தால் இருட்டில் உள்ள பலரின் வாழ்வு வெளிச்சத்திற்கு வரக்கூடும். இது நடந்த உண்மை.
0: கற்பனையை தூண்ட விதமா தன்னுடைய குரல்ல தெளிவா நமக்கு குறுங்கதையை விளக்கிய பாக்கியா வெங்கடேசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இறுதியா சகம் உச்சம் நிகழ்ச்சியில இப்ப நம்ம கேட்க போற 3வது கதை ஒரு சிறிய நீதி கதைன்னே சொல்லலாம். இந்த கதையை நமக்கு வழங்கி இருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியை சேர்ந்த அக்ஷிதா விஜயராகவன் அவர்கள்.
2: காட்டுல ஒரு முயல் வாழ்ந்து வந்துச்சு. மரத்தடியில அது உட்கார்ந்து இருந்துச்சு. அப்பதான் அந்த ஓநாய் வந்துகிட்டு இருந்துச்சு. ஓநாயை பார்த்த முயல் பயந்து போச்சு. ஐயோ, அது நம்மள சாப்பிடுமோ அப்படின்னு. இந்த முயலை பார்க்க நல்லா குழு குழுன்னு இருக்கே, சாப்பிட்டா நம்மளுக்கு இன்னைக்கு பசி அடங்கிடும் அப்படின்னு நினைச்சிச்சு. நம்மளோட இனமும் சாப்பிடாம தானே இருக்கு, அதுக்கும் கொண்டு போனா அதுவும் சாப்பிடுமே அப்படிங்கிற ஒரு இதுவும் ஓடிட்டே இருந்துச்சு. டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுச்சு. இந்த முயலை பார்த்தா ஒரு நம்ம மட்டும் தான் சாப்பிட முடியும், நம்ம இனமே சாப்பிடணும்னா இது இங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சாதான் முடியும். இப்ப நம்ம வந்து இது கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அது வந்து நண்பர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும், அப்ப நம்ம போய் அதுங்க கூட்டத்தையே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை திட்டிச்சு ஓனாய். முயல் பயத்தோட இருக்க ஓனாய் நேரா போய் அதுகிட்ட பேசிச்சு. பயப்படாத, நான் உனைய சாப்பிடலாம் மாட்டேன், நான் ரொம்ப நல்ல ஓனாய் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு நம்ப ஆரம்பிச்சிச்சு இந்த முயல். நம்பி 2-3 நாள் அப்படி போயிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணிச்சு, உன்னோட குடும்பத்தை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. முயலும் சரி, நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் கொடுக்குறேன், நாளைக்கு என்னோட குடும்பத்தை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முயல் சொன்னிச்சு. ஓனாய் அன்னைக்கு அதோட இனத்துக்கிட்ட போயிட்டு நாளைக்கு உங்களுக்கு முயலோட கறி நாத்தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. சொல்ற இடத்துக்கு என் கூட வாங்க முயலுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. மறுநாளும் ஆச்சு, முயலும் வந்துச்சு. அதோட இனத்தை அறிமுகம் செய்யறதுக்காக கூட்டு போச்சு. ஓனாய்களும் பின்னாடியே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. முயலோட இடம் வந்தோடனே முயல் ஒரு குகையை காமிச்சு, இங்கதான் என்னோட இனம் இருக்கு, என்னோட குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. ரெண்டான ஓனாய் என்ன பண்ணுச்சு, வெளில இருக்க பாறையெல்லாம் பார்த்துட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு சொன்னிச்சு. இது ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே வெளில இருக்க பாறை

0: வச்சு அந்த குகைய அடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதோட நான் இனத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு பாருங்க நிறைய முயல் இருக்கு, நம்மளுக்கு நிக்கின்னு செம வேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சு. உள்ள இருந்து அதை கேட்ட முயல் எல்லாம் பயந்துச்சு. குகைய திறந்தோன்னு கொஞ்சம் முயல் எல்லாம் ஓட ஆரம்பிச்சு, மீதி இருந்த முயல் எல்லாத்தையும் அவங்க கொண்டு சாப்பிட்டாங்க. கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்பிடக்கூடாது. நம்ம நண்பனே ஆனாலும் அவங்க மேல ஒரு அதிக நம்பிக்கை இருந்தாலும் சின்ன ஒரு அவநம்பிக்கையாவது வைக்கணும் அவங்க மேல.
1: அருமையான கதையை வழங்கியதற்கு அக்ஷிதா விஜயராகவன் அவர்களுக்கு நன்றி. நண்பர்களே, இன்றைய உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில இளைஞர்களின் மூன்று வித்தியாசமான குறுங்கதைகளை கேட்டு ரசிச்சோம். மூன்று கதைகளும் மூன்று விதமான உணர்வுகளை நமக்கு கொடுத்துச்சு. அதிலும் முக்கியமா நம்பிக்கை, மனிதநேயம், எச்சரிக்கை, இந்த மூன்றையும் அழகா நினைவூட்டிய இளம் படைப்பாளிகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் காயத்ரி.

தரமான மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கரீனா கௌஷிக், சாகர் தாஹியா ஆகியோர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
3: ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் நேரம்

0: அறிமுகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் பக்தி இலக்கியத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியான திருப்பாவை திருவம்பாவை பற்றிதான் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுவும் ஒப்பீட்டு நோக்கில். இன்று நமது சிறப்பு விருந்தினராக சென்னை பட்டாபிராமில் உள்ள தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணஞ்செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் சா முத்துமாரி அவர்கள் வந்துள்ளார். இவர் தமிழ் புலவர்களும் மேஸ்லோவும் என்ற புத்தகத்தையும் அன்பின் வழிநிலைகள் என்ற புத்தகத்தையும் எழுதியுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்கங்கள், தேசிய கருத்தரங்குகளில் பல கட்டுரைகளை வழங்கியுள்ளார். இன்று நாம் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவி திருவம்பாவியம் என்ற தலைப்பில் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் உரையாடுவோம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் ஐயா.
1: இன்று எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி ஒலிப்பதிவு அரங்கிற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம இன்னைக்கு ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவை திருவம்பாவை பத்தி உங்ககிட்ட நிறைய தகவல்களை கேட்க போறோம். இதுல திருப்பாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: திருப்பாவை என்பது தமிழ் இலக்கியங்கள்ல பக்தி இலக்கியத்துல முக்கியமாக இடம்பெறக்கூடிய வைணவ இலக்கியத்தை சார்ந்தது. அந்த வைணவ இலக்கியத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அவர்களால் இயற்றப்பட்டது. 30 பாசுரங்களை கொண்டு விளங்கக்கூடியது. இவற்றினுடைய மைய கருத்து யாதெனின், பெண்கள் நீராடுவதற்காக அதிகாலையில், அதாவது மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தில், இந்த இறைவனை வணங்குவதற்காக நோன்பு நோக்கப்படுகிறது. அந்த நோன்பு நோக்கும் பொழுது அதிகாலையில் பெண்கள் எழுந்து நீராடிவிட்டு இறைவனை வந்து வணங்க வேண்டும் என்பதற்காக, பக்தியில் ஆழங்கால் பட்ட பெண்கள் சிறுமிகளை எழுப்புவதற்காக இந்த பாசுரங்களை பாடி அவர்களை எழுப்பி இறைவனை வணங்குவதற்காக பாடப்பட்ட பாடல்தான் இந்த திருப்பாவை என்று சொல்லக்கூடிய பாடல். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று சொன்னால், நாடு செழிப்பாக இருப்பதற்கும் தனக்கு நல்ல கணவன் வாய்க்க பெற வேண்டும் என்பதற்காகவும் இப்பாடல் வந்து இசைக்கப்பெறுகிறது. அவ்வாறு இசைக்கப்பெறும்போது இறைவனுடைய சிறப்புகள், அதன் பிறகு பார்த்தோம்னா இறைவனை வணங்குவதற்கான நோன்பு நோக்கக்கூடிய விதிமுறைகள், அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இறைவனிடம் பெறக்கூடிய பரிசு பொருட்கள், இவற்றையெல்லாம் பாசுரங்கள்ல வந்து எடுத்து இயம்புவதாக திருப்பாவை அமைந்திருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. திருப்பாவை அப்படின்றதுக்கு ஒரு எளிய விளக்கமா சொன்னீங்க. அதே மாதிரி திருவம்பாவை அப்படின்னா என்ன?
2: திருவம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா மாணிக்க வாசகர் பெருமானால் இயற்றப்பட்டது. இதுவும் மார்கழி மாதங்களில் பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் போது இறைவனே சொல்வார், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்வார். இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு சிறப்பிற்குரிய மாதமாக விளங்குகிறது. இந்த மாதத்தில் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்குவதற்கு, அதே போல மார்கழி மாதத்தில் அந்த இளம் பெண்களை துயில் எழுப்புவதாகவும், துயில் எழுப்பி அவர்களை இறைவனுடைய பெருமைகளை கூறி இறைவனை வணங்கி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாசுரங்கள் தான் இப்பாசுரங்கள். 20 பாசுரங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் இறைவனுடைய சிறப்புகளை பற்றி எடுத்து இயம்பி, பெண்கள் அதிகாலையில் நீராடி இறைவனுடைய சிறப்புகளை கூறி அவனுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்ட பாடல் தான் திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய பாடலாகும்.
1: அதே மாதிரி சென்னை ஆகாஷ்வாணியும் மார்கழி மாதம் ஒவ்வொரு வருடமும் காலையில திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மூன்று பாடலும் விளக்கமும் நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதனால சென்னை ஆகாஷ்வாணிக்கு இந்த தலைப்பும் வந்து மிக ஒரு நெருக்கமான ஒரு தலைப்பு. இப்போ திருப்பாவை திருவம்பாவை பற்றி நீங்க வந்து அருமையா சொன்னீங்க. இதை இரண்டையும் ஒப்பீட்டு நோக்கில் பார்க்க வேண்டிய அவசியம் தான் என்ன?
2: இது ஒப்பீட்டு நோக்கில் ஏன் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, இரண்டு நூல்களுமே வந்து மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல்களாக இடம்பெறக்கூடிய நூலாக இது இருக்கு. அதுல இரண்டு நூல்களுமே இறைவனுடைய சிறப்புகளை எடுத்து சொல்வதாக இருக்கிறது. இரண்டு நூல்களும் ஒரே காலகட்டத்தை சார்ந்ததாக இருந்தாலும் முன்பின்னாகத்தான் சற்று வித்தியாசம் இருக்கும். முன்பின்னாக சற்றே வித்தியாசம் இருக்கக்கூடிய நூலாக இருந்தாலும் திருப்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, திருவம்பாவையில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்படின்றத நாம எடுத்து சொல்றதுக்காக இதை வந்து வேற்றுமை ஒற்றுமைகளை நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருப்பாவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க கண்ணனையே வந்து நாம் அடைவதாகவும், கண்ணனையே இறைவனாக நாம் அடைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதாக திருப்பாவை இருக்கு. ஆனா இங்க திருவம்பாவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது சிவபெருமானினுடைய அடியவர்களை வந்து தனக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்துவதாக திருவம்பாவையில இருக்கு. இது போன்ற பல கருத்துக்கள் வந்து ஒற்றுமையுடைய கருத்துக்களும் வேற்றுமையுடைய கருத்துக்களும் இதில் இடம்பெறுகின்ற காரணத்தினால் நாம் இதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய நிலைப்பாடு இன்று இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த திருப்பாவை திருவம்பாவையில முத்தமிழின் பாங்குகள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நேயர்களுக்கு.
1: முத்தமிழ் அப்படின்னு நம்ம சொன்னோமா அப்படின்னா இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்றோம். இயல் அப்படின்னு சொன்னோம்னா உரை நடை வடிவுல நமக்கு வருது, இசைனா இசை வடிவுல நமக்கு வருது, அடுத்து நாடகம் அப்படின்னா நாடக வடிவுல வந்து அது வருது. அத்தகைய தன்மை வாய்ந்த ஒரு பாடல் வந்து இதுல இடம்பெற்றிருப்பதாக நான் உணர்கின்றேன். அந்த பாடலை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி, நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாற்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்று எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாடல். அது நம்ம சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அதுக்கு யாருமே உரை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லாத ஒரு பாடலாக இருக்கிறது. இதில் மூன்று தன்மைகளை உடைய விரதம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. மூன்று தன்மையுடைய விரதம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன அப்படின்னா, அகத்தை சார்ந்த ஒரு விரதம், புறத்தை சார்ந்த ஒரு விரதம், அகப்புறத்தை சார்ந்த ஒரு விரதமாக இதில் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு வலியுறுத்துகின்றார். அகம் சார்ந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருக்கிட்டயும் நம்ம பொய் பேசக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது, அதன் பிறகு யாருடைய மனமும் புண்படுமாறு நாம் வந்து நடந்து கொள்ளக்கூடாது என்பது அக விரதமாக அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். புறவிரதமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை எங்கனம் குறிப்பிடுகின்றார் என்றால், மையிட்டு எழுதக்கூடாது, மலரிட்டு சூடக்கூடாது, நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது என்பதை அவர் வலியுறுத்துவதாக புற விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். அதன் பிறகு அக புற விரதம் என்பதை எங்க குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், நம்மிடம் வந்து இந்த விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாட்களில் நம் இல்லங்களை தேடி யாராவது ஒருவர் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தன்மை உடையவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்று அகப்புற விரதத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது பாடலில் அழகாக சுட்டிக்காட்டுகின்றார். இதற்கு ஒரு உரை எழுத வேண்டும் என்ற அவசியமே இல்லாத காரணத்தினால் இது இயல் சார்ந்த ஒரு பாடலாக நான் இங்கு எடுத்து வைத்திருக்கின்றேன். இசை சார்ந்த பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், தீங்கு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உகல, பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவை என்பது இரண்டாவது பாடலாக இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா ராகம் அப்படின்னு சொல்லும்போது ஆரபி ராகத்தை பெற்றதாக இருக்கிறது. தாள மாதி தாளத்தை உடையதாக இப்பாடல் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இதில் இடம்பெறக்கூடிய 30 பாடல்களுமே ஒவ்வொரு ராகத்தையும் ஒவ்வொரு தாளத்தையும் உடைய பாடல்களாக இடம்பெற்றிருப்பது சிறப்புக்குரிய இசைக்குரிய பாடலாக விளங்குகிறது. நாடகத்திற்கு உரிய பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாடகம் அப்படின்னு சொல்லிட்டாலே ரெண்டு உறுப்பினர்கள் அங்க இடம்பெறணும். இங்க யார் இடம்பெறாங்க அப்படின்னு சொன்னா, இரண்டு பேர், ஒன்னு உறங்குகின்றவர்கள், இன்னொன்று வந்து உறக்கம் எழுப்புகின்றவர்கள். இங்க வந்து அந்த பாடல பார்த்தா, ஏலே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்ற அழையின் மீர் நங்கை மீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயும் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களேதான் நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ற வேறுடைமை, எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தென்னிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க

பல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்ற நாடகப் பாங்கினை எழுந்திருமா தூங்காத நீ எழுந்திரு என்று சொல்வது போல அமைந்த பாடல். ஏன் இப்படி சத்தம் போட்டு அழைக்கிறீங்க, அதோ வந்துடுறேனே அப்படின்னு அவ சொல்றது மாதிரியும், அதன் பிறகு இதுதானா நேரம், ஏன் என்னை தொந்தரவு செய்கின்றீர்கள் என்று அவள் சொல்வது போலவும், அதன் பிறகு இருவரும் மாறி மாறி உரையாடி கொள்வது போலவும் அமைந்த பாடல். அதாவது குவளையப்பிடம் என்று சொல்லக்கூடிய யானைக்கு மோட்சம் அளித்தவனான இறைவனுடைய பெருமையை பாடிக்கொண்டு நாங்கள் வந்திருக்கின்றோம். நீங்கள் இப்படி உறங்கிக் கொண்டே இருப்பது சரியா? எழுந்து உறக்கத்தில் இருந்து களைந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு நீராட வந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பது நாடக பாங்கினை உடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. திருப்பாவை இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான பாங்கினை உடைய பாடல்களாக இது விளங்குவது மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்கிறது.

0: இவருடைய பாடல்களாக இது விளங்குவது மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்றாக இருக்கிறது.
1: அது மாதிரி திருவம்பாவையிலும் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா.
0: திருவம்பாவை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இயல் அப்படின்னு சொல்லும் போது, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வளருதியோ அப்படின்றது, இன்னும் உறங்கிட்டு இருக்கிறியா, வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போது ஆறு அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலூர் என்பவர். இது சொல்லும் போதே புரிஞ்சிருது, இறைவனுடைய பெருமையை நாங்கள் பாடிக்கொண்டு வர்றோம், அதை கேட்டும் நீ உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே, ஆனா இந்த பெருமையை பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் கேட்டு அவளுடைய மலர்படுக்கையை விட்டு எழுந்து கீழே விழுந்து அழுது விம்மி ஏதேனும் ஆகால் கிடக்கிறாளே, நீ மட்டும் ஏன் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கின்றாய், விரைவாக எழுந்து எங்களோடு நீராட வருவாயாக என்று சொல்லக்கூடிய இயல் சார்ந்த பாடலாக இந்த முதல் பாடல் விளங்குவதாக. இதுக்கு எந்த உரையுமே தேவையில்லை, இது படிக்கும் பொழுதே அப்படி சொல்லும் பொழுதே எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய பாங்கினையுடைய பாடலாக இப்பாடல் விளங்குகிறது. அடுத்து பார்த்தோம் இசை அப்படின்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சம் விண்ணோர் முடி வீரற்றார் போல் கண்ணார் ரவி வந்து கதிர் கரப்ப தன்னார் ஒளிமழங்கி தாமகல பெண்ணாகி ஆணாகி அலியாகி பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாட பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றான். இது வந்து இசை அப்படின்னு சொல்லும் போது ராகம் வந்து சாமா ராகம் தாளம் ஆதி தாளம் உடையதாக இருக்கிறது. இசையோடு கூடி பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது. அடுத்து நாடக பாங்கினை உடைய பாடல் அப்படின்னு சொல்லும் போது, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போதும் இப்போது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையீர் நேரிழையீர் சீச்சி இவையும் விளையாடி ஏசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பராய்யாம் மாரேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. உறங்குகின்ற பெண்கள், உறக்கம் களைய வந்த பெண்கள் இருவரும் உரையாடிக் கொள்கின்ற நாடக பாங்கினையுடைய பாடலாக இப்பாடல் வந்து இருக்கு. பாசம் பரஞ்சோதிக்குன்னு நீ சொன்னியே, இன்னைக்கு வந்து உறங்கிக் கொண்டு இருக்கின்றாயே, இது தகுமா, அதனால் விரைவாக எழுந்து கொள் என்று சொல்வதாக ரெண்டு பேரும் உரையாடுற ஒரு நாடக பாங்கினையுடைய பாடலாக இப்பாடல் இருக்கு.
1: அருமையா சொன்னீங்க, திருப்பாவை திருவம்பாவையில முத்தமிழின் பாங்குகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயல் இசை நாடகம் மூன்று விதமான பாடல்களும் இருக்கு அப்படின்றத நீங்க சொன்னீங்க, நல்லா கேட்க அருமையா இருந்துச்சு. அது மாதிரி எந்த மாதிரி சொற்கள்லாம் வந்து இந்த திருப்பாவை திருவம்பாவையில உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு?
0: திருப்பாவையில உறங்குகின்ற பெண்களை உறக்கம் களைய வந்த பெண்கள் பலவாறான சொற்களை வைத்து அவர்களை அழைக்கின்றார்கள். திருப்பாவை பாடல் 30ன்றதுனால அதிகப்படியான சொற்களும், திருவம்பாவை 20 பாடல்கள் அப்படின்றதுனால அதுல சற்று குறைவான சொற்களும் வந்து இருக்கு. இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான சொற்களை வந்து வைத்து பெண்களை எழுப்புவதாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. என்னென்ன சொற்கள்னால அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நேரிழையீர் செல்வ சிறுமீர்கால் வையத்து வாழ்வீர்கால் பிள்ளாய் பேய் பெண்ணே நாயகன் பெண் பிள்ளாய் தேசமுடையாய் குதூகலமுடைய பாவாய் மாமன் மகளே ஆற்று அனந்தல் உடையாய் அருங்கலமே ஊமையோ செவிடோ துக்கக் கலக்கம் உடையவளே கோவலர் பொற்கொடியே பாம்பின் படம் போன்ற அழ்குளை உடையவளே காட்டுமயில் போன்றவளே செல்வ வளமிக்க பெண்ணே நற்செல்வன் தங்கையே பிள்ளைகள் போதரி கண்ணினாய் பாவாய் வாய்ப்பேசும் நங்காய் நானாதாய் இனிய மொழி பேசும் நாவினை உடையவளே ஏலே இளங்கிலியே நங்கை மீர் வள்ளியர்கள் சங்கம் இருப்பார் போல் கூடினோம் மேலையார் அறியாத பிள்ளைகள் சே இழையார் என்று பெண்களை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரு சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. திருவம்பாவையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வாழ்த்தடங்கன் மாதே என் தோழி நேரிழையாய் நேரிழையீர் முத்தன்ன வெண்ணகையாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் புத்தடியோ சித்தம் அழகியர் உள் நித்தில நகையாய் வண்ண கிளிமொழியார் நீயே பாலூரு தேன்வாய் உடையவளே ஏலக்குழலி மானே ஊனே வன்னெஞ்ச பேதையர் போல் கோயிற் பிள்ளைகளே உன் முளையீர் பெண்ணே என்று பெண்களை குழந்தைகளை அழைப்பதற்காக இத்துணை சொற்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது.
1: இந்த மாதிரி சொற்கள்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது சொன்னீங்க, கேட்கவே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி அறிவியல் செய்திகள் ஏதேனும் உண்டா?
0: அறிவியல் செய்திகள் அதிகப்படியாக இதுல காணப்படுகிறது. அறிவியல் செய்தி அப்படின்னு சொல்லும் போது மழை பற்றிய செய்தி வந்து இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பாவையிலும் இருக்கு, திருவம்பாவையிலும் இருக்கு. திருப்பாவையில பார்த்தோம்னா மூன்றாவது பாடல் அப்படின்னு சொல்லும்போது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்

0: பாடி, நாங்களும் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கு இன்றி நாடியெல்லாம் திங்கள் உப்பாரி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயல் உகழ பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்ற மூன்றாவது பாடல். அதாவது மகாபலி சக்கரவர்த்தியிடம் வாமன அவதாரமாக வந்து மூன்றடி மண் கேட்டு யாசித்து யாசித்தவனுடைய சிறப்புகளை நாம் பாடினோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாடு முழுவதுமே மாதம் மும்மாறி மழை பொழியும், சென்னெல் வயல்கள் எல்லாம் அதிகப்படியாக விளைந்து விளைச்சலை ஏற்படுத்தும், கயல் மீன்கள் துள்ளி விளையாடும், பசுக்கள் மடி நிறைய பால்களை சுரக்கக்கூடிய ஒரு பசுக்களை உடைய ஒரு செழிப்புடைய நாடாக இருக்கும் என்பதை இந்த மூன்றாவது பாடல், அது மழை பொழிந்தால் நாடு செழிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தினை வலியுறுத்துவதாக இந்த மூன்றாவது பாடல் இருக்கு. நான்காவது பாடல் அப்படின்னு சொல்லி எடுத்தா அதுவும் மழை பாடல் தான். திருப்பாவையில ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல், ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோல் உடைய பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ, உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்ற நாலாவது பாடல். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்ணா நீ ஒளிந்துக்க வேண்டாம், மேகமே நீ வந்து கண்ணனுடைய நிறத்தை போல கடல் நீரை முகந்து, அதாவது சூரியன் எப்படி வந்து கடல் நீரை வந்து வெப்பத்தினால் ஆவியாக்குகிறதோ அது போல அந்த அறிவியல் செய்தி அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேகமே நீ வந்து இறைவனுடைய நிறம் போல கடல் நீரை வந்து முகந்து கொண்டு சென்று அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரம் போல மின்னு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவனுடைய சங்கு போல இடி ஏற்படுத்து, அப்ப அவன் சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லில் இருந்து பொழிகின்ற அம்பினை போல அதிகப்படியாக சரசரன்னு அந்த மழையானது கொட்டும் இல்லையா, அத மாதிரி நீ பொழிவிப்பாயாக என்று மழைக்கு வந்து ஆணையிடுவதாக. அதாவது அறிவியல் செய்தி இதுல வந்து வெப்பத்தினால் வந்து நீர் வந்து ஆவியாகி செல்கிறது இல்லையா, அதை வந்து இங்க சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக இப்பாடல் எடுத்து நமக்கு இயம்புகிறது.
1: தமிழ் இலக்கியங்கள்ல சங்க காலத்திலிருந்து நிறைய அறிவியல் செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. திருப்பாவை திருவம் பாவையில கூறப்பட்டிருக்க அறிவியல் செய்திகள் பத்தி அருமையா சொன்னீங்க. நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் முனைவர் ச முத்துமாரி அவர்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்பில் முனைவர் ச. முத்துமாரி அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது அறிவியல் செய்திகள் பத்தி சொன்னீங்க, திருப்பாவை திருவம்பாவையில. அதே மாதிரி வட்டார சொற்கள் உண்டா?
1: கண்டிப்பாக, இதுல வட்டார சொற்கள் அதிகமாக காணப்படுகிறது.
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வட்டார சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம வந்து பேச்சு வழக்கு சொற்களை தான் நம்ம வட்டார சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பேச்சு வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லும் போது பைய அப்படின்ற ஒரு சொல் வந்து இடம்பெறுது. பைய அப்படின்றது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை பக்கத்துல பேசக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மெதுவாக பூ அப்படின்றது. அதுதான் இங்க வந்து பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி நெய் உண்ணும் பால் உண்ணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப பார்க்கடலில் பைய துயின்ற அப்படின்னும் போது அதாவது மெதுவாக அப்படியே உறங்கி கொண்டே இருக்கக்கூடிய, அதாவது உறங்குவதும் உறங்காதது போலும் இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை உடையவனாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்றத பைய துயின்ற பரமநடி பாடி நாங்க நெய் உண்ண மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் அந்த விதிமுறைகளை சொல்லும் போது அந்த சொற்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, வட்டார சொல்லு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கிசு கிசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பே பெண்ணே அப்படின்னு ஒரு பாடல் வருது. அங்க வந்து கிசு கிசு என்று அப்படின்னு நம்ம ஏன் சும்மா கிசு கிசுன்னு சொல்லிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு வட்டார சொல் வந்து அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப கிசு கிசு என்று இங்க வந்து குருவி எல்லாம் கத்தும், அது ஆணை சாத்தன் அப்படின்றது ஒரு பறவை கறிக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கறிக்குருவி வந்து எப்படி பார்த்தா கீச் கீச்சுன்னு கத்தும், அதுதான் இங்க வந்து வட்டார சொல்ல கீசு கீசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டு

0: பேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் அதுல இடம்பெற்றிருக்கு. அடுத்து ஏழை இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு, ஏழை இங்க வாழ அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வட்டார சொல் ஏழை இளங்கிளியே அப்படின்னு சொல்லக்கூடியது. நிலைக்கதவம் அப்படின்னும் போது இந்த நிலக்கதவத்தை கொஞ்சம் மூடிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இடம்பெறும் திருப்பாவையில. பங்கம் அப்படின்னு சொல்லி இப்ப வட்டார சொல்லாக வந்திருக்கக்கூடியது, இப்ப ஒரு அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய சொல். பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வந்து இங்க இருக்கு. நாங்க பங்கமா வந்துட்டோம், அதனால இறைவா என்னை வந்து காப்பாத்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் வந்து இருக்கு. அடுத்து திருவம்பாவையில எடுத்துட்டோம் அப்படின்னா, சிச்சியவும் சிலவோ விளையாடி இயேசுமிடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாதாரண சிச்சி போ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப சீச்சி எவையோ சிலவும் விளையாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இருக்கு. அடுத்து பத்துடையீர் அப்படின்றது, இப்ப பாத்தீங்கன்னா ரகர சொற்கள் எல்லாமே நம்ம தகர சொற்களாக தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. குற்றம் குறை எதனா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா குத்தம் குறை எதனா இருக்குதாப்பா அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. அதான் இங்க வந்து பற்றுடையீர் அப்படின்றத மாணிக்க வாசக பெருமான் எப்படி சொல்றா, பத்துடையீர் அப்படின்னு சொல்றாரு. பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புண்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ அப்படின்னு சொல்லி அந்த அடிகள் வரும். அதுல அந்த வட்டார சொற்கள் வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து வாழா கிடத்தியல், சும்மா ஏன் கிடக்கிற வாழா, ஏன் சும்மா கிடக்கிற, வாழா கிடத்தியல் என்னே துயிலின் பரிசேலூர் எம்பாவா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சொல் வந்து ஒரு வட்டார சொல்லாக இருக்கு. அடுத்து வந்து சித்தம் அழகியர் பாடரோ நம் சிவனு, என் சித்தம் எல்லாம் சிவபெருமானதான் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய உள்ளம், சித்தம் என்பது என்னுடைய உள்ளம், உள்ளம் எல்லாம் சிவபெருமானையே நினைத்துக் கொண்டிருக்க. சித்தம் அழகியர் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சித்தம் என்ற வட்டார சொல்ல அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்த ஆடையலூர் எம்பாவை அப்படின்னு சொல்லுவோம். வட்டார சொல்லு கூட சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் அது பயன்படுத்தக்கூடிய சொல்லார். நங்கள் பெருமானம் எங்களுடைய பெருமானவன் அப்படின்ற ஒரு சொல் வந்து வட்டார சொற்களாக இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. மிகவும் சிறப்புடையதாக இது வந்து நான் பார்க்கிறேன். இது
1: வட்டார சொற்கள் வந்து பல இருக்கு அப்படின்றத சொல்லிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி திருப்பாவை திருவம்பாவையில இடம்பெற்றுள்ள பெயராய்வுகள் அதெல்லாம் பத்தி கொஞ்சம்
0: பெயராய்வு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்க முக்கியமா வந்து ரெண்டு பெயராய்வு நான் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து நம்மளுடைய தலைவன் தலைவி பெயராய்வு தான், ஒன்னு மாணிக்க வாசகர் பெருமானுடைய பெயர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாளினுடைய பெயர். இப்ப மாத்தி மாத்தி வந்திருக்கிறது, இப்பதான் நம்ம ஒப்பீட்டு நோக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஒப்பீட்டு நோக்குல அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுத்தையும் ஒப்பிடுறோம். அப்ப ஒப்பீட்டு நோக்குல ரெண்டு பெயராய்வும், மணிக்கவாசகருடைய பெயர் திருப்பாவையிலும் ஆண்டாளுடைய பெயர் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக நான் வந்து பார்த்திருக்கேன். இப்ப திருப்பாவையில முதல் பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் அப்படின்னு சொல்லி வரும். அதுல மா அப்படின்ற சொல் வந்து மாணிக்கவாசகர் பெருமானுடைய முதல் எழுத்தாகவும், திருவம்பாவையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யா பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆ என்ற எழுத்து, அந்த ஆ என்ற எழுத்து ஆண்டாளினுடைய முதல் எழுத்தாகவும் வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இது பெயராய்வாக வைத்திருக்கேன்.
1: வேறு சில பெயராய்வுகள் இருக்கா இதுல?
0: வேறு சில பெயராய்வுகள் அப்படின்னு சொல்லும் போது பெண்களுக்கான பெயர்கள் தான் இங்க நிறைய எடுத்திருக்க, பெண்களை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மாணிக்க வாசகர் பெருமானுடையது ஆண்டாளுடையது ரெண்டு பெயர் எடுத்திருக்கோம்.
1: அதே மாதிரி வேற ஏதாவது கூடுதல் செய்திகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கூடுதல் செய்தி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வேற்றுமைகளை நான் எடுத்துக்கிறேன். வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது திருப்பாவை திருவம்பாவையில, திருப்பாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மழை பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே பொதுவாக வருது, விரதம் பற்றிய செய்தி ரெண்டுத்திலயுமே வரல. திருப்பாவையில மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வையத்து வாழ்வீர்கள் மாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய விதிமுறைகளை பற்றி எடுத்துரைக்கிறது. திருவம்பாவையில நோன்பிற்குரிய விதிமுறைகள் வந்து அங்க எடுத்து சொல்லப்படல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நோன்பிற்குரிய பாடல்கள் அந்த நோன்பை நோற்பதற்குள்ள விதிமுறைகள், பிறகு இறைவனிடம் பெறக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றது. அடுத்து சொல்லாய்வு அப்படின்னு சொன்னீங்கல்ல, பறை என்ற ஒரு சொல் இருக்கு. அந்த பறை என்ற சொல் பாத்தீங்கன்னா திருப்பாவையில மட்டும்தான் இருக்கு, திருவம்பாவையில இடம்பெறல. அவங்க பறை அப்படின்றது நமக்கு தேவையான பரிசு பொருட்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பரிசு பொருட்களை வாங்குவதற்காக இறைவனை வணங்குறோம், அந்த பரிசு பொருட்களை நாம் பெற்றுக்கொள்றோம். அந்த பரிசு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது, கொடியே விதானமே அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன பரிசு பொருட்கள் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்துறாங்க. அந்த வரிசைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து திருவம்பாவையில இல்ல. திருவம்பாவையில பரிசு பொருட்களும் இல்ல, விரதத்திற்கு விதிமுறைகள் இல்ல, பறை என்ற சொல்லும் இல்ல. அதுல அது அந்த மாதிரி ஒரு வேற்றுமைகள் வந்து காணப்படுகிறது.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: கவிதையின் இயல்புகள், மரபு கவிதையின் இயல்புகள் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எதுகை மோனி ஏபு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். இது மாதிரி விஷயங்கள் திருப்பாவை திரும்பவில் எவ்வாறு இடம்பெற்றிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: யாப்பினுடைய உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பாவினம் அப்படின்னு சொல்றோம். இதுல நமக்கு வந்து இந்த யாப்புல இடம் பெறக்கூடியதுதான் இந்த எதுகை மோனை ஈபு என்று சொல்லக்கூடியது. இந்த எதுகை அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செய்யுள்ள அடியில இரண்டாவது எழுத்து ஒன்றி வரக்கூடியது எதுகை அப்படின்னு சொல்றோம். இந்த எதுகை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாடல்கள்ல காணப்படுகிறது. திருப்பாவிலும் திருவம்பாவிலும் எல்லா இடங்கள்லயுமே பார்த்தோம் அப்படின்னா எதுகை அப்படின்ற அந்த செய்யுளினுடைய உறுப்பு வந்து காணப்படுவது இயல்பான ஒன்றாக இருக்கு. மோனை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இயல்பும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு பாடலாக நான் இங்க உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். பாத்தீங்கன்னா திருப்பாவையினுடைய ஐந்தாவது பாடல், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போயா பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருப்பாவை ஐந்தாவது பாடல். இதுல மாயனை தூய ஆயர் தாயை தூய வாய் போய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதனால் இது எதுகை பாடல் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலாக, புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இந்த திருப்பாவையில் இடம்பெறக்கூடிய. அதுல பார்த்தோம் அப்படின்னா புல் புல்லறையன் வெள்ளை பில்ல

0: தாய் கள்ளம் வெள்ளத்து உள்ளத்து உள்ளம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து வந்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது வந்து எதுகை பாடலாக இங்கு நான் பார்த்திருக்கேன். அடுத்து பார்த்தோம் திருவம்பாவை அப்படின்னு சொல்லும் பொழுது முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து அத்தன் ஆனந்த நமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியர் பாடரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேளோர் எம்பாவை என்று சொல்லக்கூடிய திருவம்பாவையின் பாடல்ல முத்தன்ன அத்தன் தித்திக்க பத்துடையீர் புத்தடியோம் எத்தோ சித்தம் இத்தனையும் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதாக இப்பாடல் வந்து காணப்படுகிறது. அடுத்த பாடல் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியில் என்ன குறையும் இல்லாமலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய பாடல்ல பார்த்தோம்னா முன்னை பின்னை உன்னை உன்னடியார் அன்னவரே சொன்ன இன்ன வகையே என்ன குறையும் என்று சொல்லக்கூடிய சொற்களில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது எழுத்து ஒன்றி வருகின்ற காரணத்தினால் இது எதுகை பாடலாக திருப்பாவையிலும் திருவம்பாவையிலும் இடம்பெற்றிருப்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க, எதுகை மோனை ஏபு பத்தி சொன்னீங்க. அதே மாதிரி இறைவனுடைய காட்சி அமைப்பு அது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு திருப்பாவை திருவம்பாவையில, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இறைவனுடைய காட்சி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ணனை திருப்பாவில எடுத்துக்கிட்டோம்னா ஆயர்பாடியில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் சித்தரிக்கப்படுறாரு. திருவம்பாவில சிவன் வந்து எங்கும் நிறைந்த பேரொளியாகவும் அன்பருக்கு எளியவனாகவும் வந்து சித்தரிக்கப்படுறாரு. அதுல சில பாடல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா திருப்பாவையில மாயனை மண்ணுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை என்று சொல்லக்கூடிய பாடல் வந்து திருப்பாவை ஐந்தாவது பாடல். அந்த பாடல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எளியவனாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை மாயனா மாயங்கள் செய்யக்கூடியவன் வடமதுரைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னும் போது யமுனை துறைக்கு தலைவனாக விளங்கக்கூடியவன் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கை ஆயர் குலத்தில தோன்றி இருக்கக்கூடிய அணிவிளக்கு போன்றவனை தாயின் வயிற்றை குளிர செய்தவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க எல்லா பிழையும் நமக்கு போயிடும் அதனால இறைவனை வந்து வணங்க நீங்க உறக்கத்திலிருந்து எழுதுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய பாடல் தான் இது. அதனால இறைவனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் நம்ம சொன்ன முதல்ல கண்ணன் வந்து ஆயர்பாடியில தலைவனாகவும் நண்பனாகவும் காவலனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான் அப்படின்றது எடுத்துரைப்பதாக இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாவினுடைய ஐந்தாவது பாடல் வந்து எடுத்துரைக்கிறது. அடுத்து திருவம்பாவையில பாத்தோம்னா பேர் ஒளியாகவும் அன்பருக்கு எளியவனாகவும் விளங்குகின்றான் அப்படின்றத இங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பாடல் அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வாழ்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னை ஈதே என் தோழி பரிசேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல ஆதியும் அந்தம்னா முதலும் இல்ல முடிவும் இல்ல அவ முதல்ல முடிவும் அற்றவனாக இருக்கிறான் அங்கு வந்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பாவில தாய் தந்தையர் சுட்டி காட்டப்படுறான். ஆனா திருவம்பாவையில சிவபெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அவன் வந்து முதலும் அற்றவன் முடிவும் அற்றவன் உருவம் இல்லாதவன் உருவமுடையவன் அருவுருவமாக திகழக்கூடியவன் என்பதை இங்கு வலியுறுத்துறாங்க. இப்ப ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதி வடிவாக விளங்கக்கூடியவன் அப்படின்ற பேர் ஒளியாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு இங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. திருவம்பாவை முதல் பாடலே அது வந்து நமக்கு எடுத்து உரைப்பதாக அமைந்திருக்கிறது.
1: இறைவனுடைய காட்சி அமைப்பு பற்றி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. அடுத்து நம்மளுடைய தமிழர் மரபுலையும் சரி உலக வழக்கங்களையும் சரி தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பக்கூடாது அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அப்படி எழுப்புறதா இருந்தாலும் நம்ம வந்து கண்ணா எந்திரிடா ராஜா எந்திரிடா இப்படிதான் சொல்லி எழுப்போம். இது மாதிரியே வந்து திருப்பாவை திருவம்பாவில இரண்டிலுமே வந்து துயில் எழுப்பல் குறித்த பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: துயில் எழுப்புதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் பார்த்தோம் அப்படின்னா இதுலயும் நம்ம அப்படிதான் சொல்றாங்க. அழகிய தேன் போன்ற இனிய பேச்சினையுடைய பெண்ணே பைங்கிலி போன்றவளே காட்டு மயில் போன்றவளே நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இதுல வந்து கண்ணா ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இவங்களும் அந்த மாதிரி எழுப்புறாங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம அம்மா தொடர்ச்சியா எழுப்பிட்டே இருந்தாங்கன்னா கோபம் வந்துடும், எழுந்துரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சத்தப்படுவாங்கல்ல. அப்பதான் வந்து வன் செவியோ நின் செவிதான் நீனா செவிடா நீனா குருடா நீ தூங்கிட்டேதான் இருப்பியா இப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்க வந்து அங்க பிரயோகப்படுத்துறாங்க. அப்ப துயில் எழுப்புதல் அப்படின்ற பாடல் பாத்தீங்கன்னா முதல் பாட்டிலேயே வந்து நமக்கு துயில் எழுப்புதல் பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எட்டாவது பாடல் பாத்தீங்கன்னா, கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வென்சார்.

0: அங்கெங்கும் ஏழில் பரஞ்சோதிக்கு ஏழில் பரங்கரனை ஏழில் விழுப்புரர்கள் பாடினும் கேட்டிலே வாழி இதென்ன உறக்கமோ அப்படின்னு சொல்லுவாங்க. வாழி நல்லா இரு, யாரையும் திட்டுறதா இருந்தா அப்படிதான் சொல்லுவோம், நீ நல்லா இரு அப்படி சொல்லுவோம் இல்லையா. வாழி இதென்ன உறக்கமோ அப்படின்னு ஆழியா நண்புடைமை. திருமாலே வந்து இங்கு வந்து சிவபெருமானை வணங்குகின்ற சிறப்பிற்கு உரியவராக இருக்கிறார். ஆழியா நண்புடைமை யாமாறும் இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடியலூர் என்பவன். ஊழி காலத்திற்கெல்லாம் வந்து ஒரு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவன் உமாதேவியை தன்னுடைய ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய இறைவனை நீ வந்து வணங்கி உறக்கத்திலிருந்து எழுதிருப்பாங்க. அதாவது அன்பாக எழுப்பது, வாழி தன உறக்கமோ அப்படின்னும் போது ரொம்ப அன்பாதான், நீ நல்லா எழுந்துருமா அப்படின்ற மாதிரி எழுப்புகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கு. அடுத்து திருப்பாவையில் அப்படின்னு சொல்லும் பொழுது புல்லும் சிலமினாக்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பில்லாய் எழுந்திராய். அப்ப பில்லாய் குழந்தை எழுந்துருமா அப்படின்னு சொல்ற, பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சக்கரம். அப்போ பூதகி என்பவளுடைய பாலினை அருதி அவளுக்கு மோட்சம் அளித்தவன் சக்கரவடியில் வந்த சகடாசுரனுக்கும் மோட்சம் அளித்தவன் ஆகிய இறைவனுடைய புகழை நாங்க பாடுறோம், பிள்ளை எழுந்துருமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு துயில் எழுப்புகின்ற ஒரு பாடலாக திருப்பாவை பாடல் வந்து சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. அப்புறம் எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, இல்ல என்னமா தூங்கிட்டே இருக்க, எல்லை இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, சில்லண்ட அழையின் மெதுவாதான் கூப்பிடுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்றது. தூங்குறவன் சில்லண்டழையின் நங்கை மீர் நீ எழுந்துருங்க, அங்கே மேர் போதருகின்றதோ வந்துடுற அப்படின்ற மாதிரி அன்பான உரையாடலுடைய பாடலாகத்தான் இப்பாடல் வந்து இங்க சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: திருப்பாவை திருவம்பாவை அப்படின்றது பக்தி இலக்கியத்தையும் தாண்டி இலக்கிய சுவை உள்ளது. நீங்க சொன்ன மாதிரி நிறைய இயலிசை நாடகம், முத்தமிழின் பாங்குகள், பல அதிசயங்களை உள்ளடக்கியதுதான் அந்த இலக்கியம். இன்று இளைஞர்களிடம் இந்த திருப்பாவை திருவம்பாவையை நாம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன, அது எப்படி செய்வது?
1: இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அது வந்து அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்மளோட இளைஞர்களுக்காகட்டும் இல்ல இளைய தலைமுறைகளுக்காகட்டும் திருப்பாவையும் திருவம்பாவையும் நம்ம எடுத்துக்கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சிறந்த ஒரு பயனை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இப்ப மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லும் போது நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு இதை நம்ம முதல்ல வலியுறுத்துறோம். அப்படி வலியுறுத்தும் பொழுது நம்ம மார்கழி மாதத்துல எழுந்து வாசலில் வந்து கோலம் போடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவே ஒரு அறிவியல் செய்தி தான். அப்ப நாம அதிகாலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நீராடுகின்ற அந்த பழக்கம் இப்ப அது சுத்தமா கிடையவே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிற வழக்கமே இப்ப கிடையாது. அப்போ நாம இந்த திருப்பாவை திருவம்பாவை அப்படின்ற ஒரு வழக்கத்தை உள்ள கொண்டு வரும் பொழுது அந்த இளைய தலைமுறையை பிரம்ம முகூர்த்தத்துல அதிகாலை நேரத்துல எழுப்புகின்ற ஒரு நிலைப்பாட்டினுடைய தலைமுறையாக விளங்குது. அப்போ அந்த தலைமுறை காலையிலே எழுந்து நீராடிட்டு

0: மாணவர்கள் செய்யக்கூடிய, அதாவது மார்கழி மாதத்துல ஓசோன் படலம் கிட்ட வருது, ஆக்சிஜன் நிறைய நமக்கு கிடைக்குது, பிராணவாயு நமக்கு அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம வாசல்ல வந்து கோலம் போடுகின்ற ஒரு வழக்கத்தை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு, நம்ம எப்பவுமே வந்து நேரடியா இறைவனை வணங்குகின்ற வழக்கம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம வந்து வீடுகளை சுத்தம் செய்துவிட்டு கோலம் போட்டுட்டு அதன் பிறகு இறைவனை வந்து சுத்தம் செய்து விளக்கேற்றி அதன் பிறகு நாம் இறைவனை வணங்குகின்ற ஒரு வழக்கம் தான் நம்ம இடம் இருக்கு. இந்த வழக்கத்தை எல்லாம் நாம் அவர்களுக்கு எடுத்து உரைக்கும் பொழுது அவர்கள் அந்த உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அவர்கள் பெறுவார்கள் அப்படின்றதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. காலையில நாம வந்து அவர்களை இறைவனை வணங்குகின்ற அந்த தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த திருப்பாவை திருவம்பாவை போன்ற பாசுரங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அதை எப்படி சொல்லணும்ன்றதை அவங்களுக்கு புகுத்தணும், எந்த நேரத்துல அதை படிக்கணும் அப்படின்றத அவர்களுக்கு கொண்டு சென்றோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் சிறப்பான ஒரு தலைமுறையாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
1: நல்ல ஒரு அறிவுரையா சொல்லியிருக்கீங்க, மக்கள் கேட்பாங்க நம்புவோம். திருப்பாவை திருவம்பாவையில தொழில் எழுப்பல் பத்தி அருமையா சொன்னீங்க. முனைவர் சா முத்துமாரி அவர்களே, உங்களுடைய பணிகளிலிருந்து சிறிது இடைவெளி எடுத்துக்கொண்டு எங்களுடைய சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும் என்ற தலைப்புல வந்து எங்களுக்கு அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. அந்த பாடல்களை கேட்கும் போதும் அதோட விளக்க உரைகளை கேட்கும் போதும் திரும்ப ஒரு வாட்டி போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஒரு மார்கழி மாதத்து நினைவை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க, அருமையா சொன்னீங்க, மிக்க நன்றி.
0: அடியேனுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: இதுவரை இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஒப்பிட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவெண்பாவையும் முனைவர் சா முத்துமாரி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
4: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1900

உயர்ந்தவர்களை தன்னுடையவர்களாகச் செய்து கொள்வதே அறிவு. அத்தொடர்பிலே முதலில் மகிழ்தலும் பின்னர் குவிதலும் இல்லாததும் அறிவாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: தமிழர்களோட வாழ்க்கையோடையும் வரலாற்றோடையும் பின்னி பிணிந்தது பனைமரங்கள். பனைமரத்தோட ஒவ்வொரு பாகமும் நமக்கு நன்மை தரக்கூடியது. அந்த வகையில கோடை காலத்துல வெப்பத்தை தணிக்க நம்மளோட முன்னோர்கள் கண்டறிஞ்ச ஒரு அற்புதமான கருவிதான் பனை ஓலை விசிறி. பழங்காலத்தில இருந்தே இந்த விசிறி ஒவ்வொரு வீட்டிலயும் இருக்கக்கூடியது. நவீன காலத்துல மின்சார விசிறிகளும் குளிர்சாதன பெட்டிகளும் வந்தாலும் பனை ஓலை விசிறி தரக்கூடிய இயற்கையான காத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஈடு இல்ல அப்படின்னு சொல்லலாம். பனை ஓலை விசிறிகள் பழங்காலத்தில இருந்தே நம்மளோட கலாச்சாரத்துல முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. இது வெறும் காத்த

0: மட்டும் தரது இல்லாம பல ஆரோக்கியம் சார்ந்தும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் நன்மைகளை நமக்கு தருது. மின்சார விசிறிகள் சுத்தும் போது அறையில இருக்க தூசியும் சேர்ந்து சுத்தும், ஆனா கை விசிறிகள் மூலமா கிடைக்கக்கூடிய காத்து ரொம்ப தூய்மையா இருக்கும், குளிர்ச்சியாவும் இருக்கும். கோடை காலங்கள்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு பனை ஓலை விசிறிகள் நல்ல தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. இதோட காத்து சீராகவும் மென்மையாகவும் இருக்கிறதுனால உடலுக்கு இதமளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கை விசிறிய பயன்படுத்துறப்போ மணிக்கட்டு அப்புறம் கைகளுக்கான ஒரு சிறந்த லேசான உடற்பயிற்சியாகவும் இது அமையுது. இது இயற்கையான பன ஓலைகள்ல இருந்து தயாரிக்கப்படுறதுனால பயன்பாட்டுக்கு அப்புறமா எளிதில் மக்கி போயிடும். பிளாஸ்டிக் விசிறிகள் மாதிரி இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்தாது. இன்னொரு விஷயம், இதுக்கு மின்சாரம் தேவையில்லை அப்படிங்கறதுனால மின் சிக்கனத்துக்கு ஒரு நல்ல வழி. குறிப்பா மின்சாரம் இல்லாத நேரங்கள்ல இது ஒரு வரப்பிரசாதம். நம்மளோட கலாச்சார விழாக்கள்லயும் சரி, கோவில் திருவிழாக்கள்லயும் சரி, பனை ஓலை விசிறிகள் மரியாதைக்குரியதா கருதப்படுது. அதோட பனை ஓலை விசிறிகளை வாங்குறது மூலமா
1: ஆகாஷ்வாணி 102.1 இளநீ

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கண்ணு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு
4: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 12:10. இனி கேட்கலாம் சங்கீத சாரலில் சிக்கல் எஸ் பழனிவேல் ஓதுவாரின் பன்னிசை பாடல்கள். முதலாவதாக அங்கமும் வேதமும் என துவங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.
5: மறுவார் கொண்டு

இணைந்திருக்கிறோம் சங்கீத சாரலில். இனி கேட்கலாம் பன்னிநீர் மொழி என துவங்கும் திருநாவுக்கரசர் திருக்குறுந்தொகை.

திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சங்கீத சாரலில் கேட்கவிருப்பது பண்ணின் இசையாகி என துவங்கும் அப்பர் திருத்தாண்டகம்.

சங்கீத சாரலில் நிறைவாக பின்னே எரிந்து என துவங்கும் அபிராமி அந்தாதி, தொடர்ந்து அருணகிரிநாதர் திருப்புகழ்.

திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசையில் இதுவரை கேட்டு ரசித்தோம் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் சிக்கல் எஸ் பழனிவேல் ஓதுவாரின் பன்னிசை பாடல்கள் வலம் வந்தது.

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கன மழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மழை, புயல், வெள்ளம் மற்றும் இடிமின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவசரகால கட்டுப்பாட்டு மைய தொலைபேசி எண் 0436510077 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800233432333 மற்றும் வாட்ஸ்அப் எண் 8110005558 ஆகியவை இயங்கி வருகிறது. எனவே பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் இருப்பின் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு

மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின்போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அப்பாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று

0: என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின்போது OMR படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட்

0: போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 பக்கானர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப்கார்னர்.

0: காலங்கள் பல கண்டும் இசையின் இனிமையை என்றும் தன்னுள் கொண்ட காவிய கானங்களை ஒவ்வொரு நாளும் உங்கள் செவி வழியே மனம் கொண்டு சேர்க்கும் இது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம் நேயர்களின் விருப்ப கானங்களாய். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்கிறது அழிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து. மேலமாங்காவனம் தேவேந்திரன், உஷாராணி, மனோஜ், அஜய் இவர்களின் விருப்பமாய்.
1: நன்றி ரோட்டு பேயம்.

0: தம்பி பொங்கி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, செய்யாதே தாஜா.
1: நஞ்சிறு திசை எந்தன் தீனாக்கர் கண்டே, என் தீனாக்கர் கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு

வந்த கோமாளி ராஜா, நீ கோமாளி ராஜா, செஞ்சு செஞ்சு சித்தே வந்து செய்யாதே காஜா, நீ செய்யாதே காஜா.

936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பொன்னமராவதி வட்டம், கண்டியானம், புதுப்பட்டி, அண்ணாச்சாமி, லக்ஷ்மி, மகேந்திரன், இந்திராதேவி, மகா ஸ்ரீயா ஸ்ரீ, நந்தகுமார், சந்தான லக்ஷ்மி இவர்களின் விருப்பமாய் பாடல் ஒலிக்கிறது உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் மதுரகீதம் நிகழ்ச்சி திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸுடன்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், தீபிகா, ஹே மித்ரா இவர்களின் விருப்பத்தோடு அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து

செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இனத்தை இனமே பகைப்பதெல்லாம்

மயில்கள் ஆடாது. வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால்

நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது.

ஒன்றுதான் போகிறது.

ஒரு மணி 15 நிமிடத்திற்கு இணைந்திருக்கிறோம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மனமயக்கும் பாடல்களோடு இது மதுர கீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. பாசமலர் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெண்கரம்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் இவர்களின் விருப்பமாய் இது.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: இணைந்திருக்கிறோம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸ் உடன் நேயர்கள் இப்போது கேட்ட பாடல் புகுந்த வீடு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர், நக்ஷத்ரா, தமிழினி, தருண், இமை இவர்களின் விருப்பமாய் பாடல் ஒலித்தது. மதுரை கீதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழனி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜிது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களின் விருப்பமாய்

நேயர்களின் மனவிருப்ப பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது. மதுரை கீதம் நிகழ்ச்சியில் 1:26 நிமிடத்திற்கு முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து பாடல் அடுத்து ஒலிக்கிறது. மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தனிஷ்கா, ஸ்ரீ இவர்களின் விருப்பமாய்.

0: 1:30 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர கீதம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: ஷைனி, சரண், வில்லிவாக்கம் குபேந்திரன், வாகையூர் ராமசாமி, வாரியங்காவல் கதிரவன், திட்டக்குடி செல்வராசு இவர்களின் விருப்பமாய். மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருமழிசை ராணி மணிவண்ணன், லக்ஷ்மி, ஜெயந்தி, ஆனந்தி, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார் இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ.
1: தம்பி.

0: அதுவும் ஆப்ல இருந்தா.
1: ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வரவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டைத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
2: இன்றைய மதுரை கீதம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை 1 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருக்கிறோம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் உடன். நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். தலைநகர் அபுதாபியில் அந்நாட்டின் பாரம்பரியத்தின்படி பிரதமருக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் நவீன ஜெட் விமானம் அமீரக வான்வெளியில் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் அவரை வரவேற்றது. பின்னர் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின்போது தம்மை வான்வெளியில் அந்நாட்டு விமானப்படையின் விமானங்கள் வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நடவடிக்கை இந்திய மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கும் கௌரவம் என்றும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல் தெரிவித்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய பிரதமர், இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார். இக்கடினமான தருணத்தில் ஐக்கிய அரபின் பொறுமையையும் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதமர் பாராட்டினார். அபுதாபி பயணத்தை தொடர்ந்து பிரதமர் நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்காலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுத்தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தேர்விற்கான தேர்வுகூட நுழைவுச் சீட்டு அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் மாணாக்கருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். கல்வி முறைகேடுகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ள மோசடி கும்பலின் நடவடிக்கையால் தகுதியுடைய மாணாக்கர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் எடுத்துரைத்தார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை அதிகரித்த நிலையிலும் விலையை உயர்த்தாமல் இந்தியா தனித்துவ நாடாக திகழ்ந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச நாடுகள் 20% முதல் 100% வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய நிலையில் இந்தியா பெட்ரோலின் விலையை 3.2% டீசலை 3.4% மட்டுமே உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி உலக சந்தைகளை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை ஏற்று பல வாரங்களாக பொதுமக்களை பண வீக்கத்தில் இருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாத்ததாக அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நடவடிக்கை மத்திய அரசின் பொறுப்புமிகு ஆட்சியையும் மக்கள் நலனே பிரதானம் என்ற தலைமைத்துவத்தையும் புலப்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மக்களின் நலனையும் சமநிலையில் முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். முன்னதாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 டீசல் விலை ₹3.11 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக முறையான தேசிய கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியே பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு காரணம் என்று குறை கூறினார். அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல்

0: செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம், குறுவை சாகுபடி பணிகள், பயிர் காப்பீடு, நீர்நிலைகள் தூர்வாறுதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். முன்னதாக தொழில் வளர்ச்சி முதலீட்டு ஊக்குவிப்பு கொள்கையில் அரசுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நீண்டகால கூட்டாண்மை குறித்தும் அவர் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் தாவேக்கு அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இம்மாவட்டத்தில் 1,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குளம் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் துறைகள் வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு கே ஜி அருண்ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரும் 21ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளுக்கும் வரும் மே 21ஆம் தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த உள்ளனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடிப்பு உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஆய்வில் பங்கேற்காத படகுகளுக்கு பதிவு சான்று ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: இம்மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெற நில உடைமை ஆவணங்களை இணைக்க வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்தி சரியான பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் EKYC மூலம் சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் நில உடைமைகளான பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் திருச்செங்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1ஆம் தேதி திறக்கப்படவுள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் பார்வையிட்டார். மொத்தம் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 454 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. நாளை தேனி, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தாலும் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கையம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதிக்கரையில் உள்ள கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா இன்று நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து நடுப்பேட்டை வழியாக சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேளதாளங்கள் முழங்க அம்மன் சிரசு

0: கோபுரமாக எடுத்து வரப்பட்டு கங்கையம்மன் கோவிலில் நிறைவடைந்தது. வேலூர் மட்டுமின்றி சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் நேர்முகம். பங்கேற்கிறார் தஞ்சாவூர் காட்டு தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து ஆலோசனை தர இணைகிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி பார்த்திபன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: ஐயா, நிலக்கடலையில சாகுபடி நிறைய எடுக்கணும் அப்படின்னா முதல்ல மண் தயாரிப்பு நல்லா இருக்கணும்பாங்க. என்ன மாதிரி மண்ணுல நல்ல விளையுங்க நிலக்கடலை?
3: பொதுவாக நிலக்கடலை பயிருக்கு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி வந்து மிகவும் சிறந்தது. கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிலக்கடலையை பற்றி.
2: விழுகதையெல்லாம் போடுறீங்க
3: சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஸ்கூலில் படிச்சிருப்போம் நம்ம. அந்த மாதிரி ஒரு பயிர் நிலக்கடலை. அதனால் வந்து விழுது இறங்கணும் அப்படின்னா மண் நல்லா பொளபொளப்பாக இருக்கணும். ஸோ அது வந்து செம்மண் பூமியில் நல்ல கடலை வரும், களிமண் பூமியாக இருக்கக்கூடாது.
2: சரிங்க.
3: நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பருவத்தில் அந்த பயிர் வந்து நல்லா வரும், வைகாசி ஆணிப்பட்டம். நம்ம வந்து இரவையில் பயிர் செய்யும் பொழுது கார்த்திகை மார்கழி பட்டம், அது டிசம்பர் ஜனவரி அந்த பட்டத்தில் சாகுபடி செய்யலாம். ரகங்கள் வந்து எந்த ரகங்கள் வேணாலும் நம்ம சாகுபடி செஞ்சுக்கலாம். நம்ம நிலக்கடலை பயிர் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து தண்ணீர் பாசனத்துக்கு என்ன சொல்கிறோம்னா 7 நாள்லேருந்து 10 நாளைக்கு ஒரு தண்ணி போதும். மொத்தம் அதனுடைய வயசு வந்து 100 நாள் அப்படின்னா ஒரு 10 தண்ணி கொடுத்தா போதும். மானாவாரியில் போகும்போது அந்த தண்ணி பாசனம் நமக்கு தேவையில்லை. மழை இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஒரு தண்ணி இடையில பாய்ச்ச முடியல, பயிர் தாங்கி வளர்றதுக்கு என்ன விதமான தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசியில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணியில் 10 கிராம் அப்படிங்கிற அளவில் கரைச்சி தெளித்தோம் அப்படின்னா இலை வழியாக 10-15 நாட்கள் வறட்சியை தாங்கி வளரும். அதுக்கு அடுத்தபடியாக பிபிஎஃப்எம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மெத்தலோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு உயிர் உரம். நம்ம சாதாரணமாக வந்து அசோஸ்பைரலம், ரைசோபியம், பாசோ பாக்டீரியா நிறைய உயிர் உரங்கள் சொல்கிறோம். அது போன்ற இது ஒரு மெத்தலோட்ரோபிக் பாக்டீரியாவான ஒரு உயிர் உரம். இது வந்து திரவ வடிவில் கிடைக்கும். 1 லிட்டர் வந்து 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா, 1% அப்படிங்கிற ஒரு அடர்த்தி, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி என்ற அளவில் கலந்து எப்போ நமக்கு மழை கிடைக்கலையோ மானாவாரியாக போகும்போது கொஞ்சம் பயிர் வந்து வாடின மாதிரி தெரியுது அந்த மாதிரி டயத்தில் 1% அப்படிங்கிற அளவில் நம்ம தெளித்தோம் அப்படின்னா ஒரு 10-15 நாட்கள் இந்த வறட்சியிலிருந்து நம்ம வந்து தள்ளி போட முடியும். பயிர் வறட்சியை தாங்கி வளரும். அந்த ஒரு வறட்சினால நமக்கு எந்த விதமான மகசூல் இழப்பும் ஏற்படாது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை ரிச்சு, அதை கிரவுண்ட் ரிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக வினையியல் துறையில் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலக்கடலை ரிச்சு 1 ஏக்கருக்கு 2 கிலோ நம்ம வந்து தெளிக்கணும். இந்த வறட்சி இருக்கும் டயத்தில் அதை தெளித்தோம் அப்படின்னா வறட்சியினுடைய பாதிப்பு இல்லாமல் மகசூலும் குறைவாமல் பார்த்துக்கும்.
2: சிறப்புங்க ஐயா. அப்புறம் நிலக்கடலை வந்து நம்ம ஊரில் பருப்புகைகள் ரொம்ப கம்மியாக தான் விளைய வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு.
3: ஆமாம்.
2: இந்த நேரத்தில் இந்த நிலக்கடலை ஏங்க முக்கியமாக பயிர் செய்யணும்னு?
3: நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பயிர். அதாவது எண்ணெய் வித்து பயிர்களையும் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை வந்து முன்னாடியெல்லாம் நிறைய நிலப்பகுதியில் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஏரியா வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நிலக்கடலை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், கொலஸ்ட்ரால் வருது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கு. அது வந்து முற்றிலும் தவறானது. நிலக்கடலையில் பார்த்தீங்கன்னா 25% புரதச்சத்து இருக்கு, 48-50% வந்து கொழுப்பு சத்து, அதாவது ஃபேட்டு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து இருக்கு. ஆனால் கொலஸ்ட்ரால் வந்து சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டும் 16% இருக்கு. ஸோ நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான சமச்சீரான உணவு, புரதம் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், கொழுப்பு வேணும், இந்த 3 சத்துக்களுமே நிரம்பி இருக்கக்கூடியது நிலக்கடலை. இந்த நிலக்கடலை எண்ணெய் சமையலுக்கு வந்து மிகவும் ஏற்றது. ஏன்னா அதில் கொலஸ்ட்ராலே இல்லை அப்படிங்கிற ஒரு இது நான் சொன்னேன், நோ கொலஸ்ட்ரால். அது மட்டும் இல்லை, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு சொல்லுவாங்க. அதை நம்ம போய் வந்து உடம்புக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணோம்னா HDL பார்க்கணும், LDL பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த HDLன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குது, LDL சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து மிகவும் குறைவாக இருக்குது. அதனால் நிலக்கடலை சமையலுக்கு வந்து மிகவும் ஏற்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான அந்த அமிலம் வந்து நிலக்கடலையில் இருக்குது. சாதாரணமான ரகங்களில் வந்து 50% இருக்கும். இந்த அதிகமாக ஒலிக் ஆசிட் உள்ளக்கூடிய சில ரகங்கள் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய நிலக்கடலை ஆராய்ச்சி இயக்குநரகம் குஜராத்தில் இருக்குது. அங்கேருந்து 2 ரகங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க, கிர்னார் 4, கிர்னார் 5 என்ற ரகங்கள். அந்த ரகங்களில் பார்த்தீங்கன்னா இது 80% இருக்கும். சாதாரணமான நிலக்கடலை ரகங்களில் 50% இருக்கக்கூடிய அந்த ஒலிக் ஆசிடு இந்த 2 ரகங்களில் 80% இருக்கும். அதனால் இந்த ரகங்கள் வந்து மிகவும் சமையலுக்கு ஏற்றது. இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த நிலக்கடலை என்னைக்கு

0: மட்டும் இல்லாமல் பேக்கரி ப்ராடக்ட்ஸ் கன்ஃபெக்ஷனரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து உணவு பதப்படுத்தல நிறைய இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பொருட்களில் ஒளி காசு அதிகமாக உள்ள ரகங்களை பயன்படுத்தும் போது செல்ஃப் லைஃப், அதாவது கீப்பிங் குவாலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு 15% நாட்கள் வந்து இதனுடைய அந்த செல்ஃப் லைஃப் அதனுடைய தரத்தை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும். அதனால் நிலக்கடலை வந்து பயப்படவே வேண்டாம், ரொம்ப ஒரு சிறந்த எண்ணெய், சிறந்த உணவுப் பொருள், சாப்பிடுவதற்கு எல்லா விதமான சத்துக்களும் நிரம்பி இருக்கு.
1: ஐயா, அந்த கிர்னார் ரகம் சொல்றீங்களா?
0: ஆமாங்க.
1: அது நம்ம ஊர்ல வருமா? குஜராத்தில் வெளியிட்டாங்க அப்படின்னு?
0: ஆமாம், இல்லை அது வெளியிடும் போதே வந்து அதனுடைய ஆராய்ச்சிகள், அதனுடைய செயல் விளக்கு திடல்கள்லாம் நம்ம மாநிலத்திலையும் அது பரிசோதனை செய்யப்பட்டது. ஸோ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மூலமாக குஜராத்தில் வெளியிடப்பட்ட அந்த ரகம் வந்து இந்த நிலக்கடலை அதிகமாக பயிரிடப்படக்கூடிய குஜராத், கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு மாநிலங்களுக்கு பயிரிட ஏற்றது அப்படிங்கிற ஒரு குறிப்போடு தான் அது வந்து வெளியிடப்பட்டிருக்கு. நல்லா பயிரிடலாம், விவசாயிகள்

0: அப்படிங்கிற ஒரு குறிப்போடு தான் அது வந்து வெளியிடப்பட்டிருக்கு. நல்லா பயிரிடலாம், விவசாயிகள் நிறைய பேர் பயிர் செஞ்சுருக்கிறாங்க, நல்ல மகசூல் எடுத்திருக்கிறாங்க அந்த ரகத்தில்.
1: சரிங்க ஐயா, இப்போ கடலையை பயிரிடுறதுக்கு முன்னாடி எப்படி விதை நேர்த்தி செய்யலாம்?
0: நிலத்தை வந்து நல்லா புழுதிபட நம்ம வந்து தயார் செஞ்சிட்டோம் அப்படின்னா விதையை வந்து தேர்வு செஞ்சுக்கிறோம். எந்த ரகம் நம்ம வந்து எங்கே விற்பனை செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரகங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதிகமாக அந்த ஒளிக்காசி உள்ள ரகங்கள்னால் கிர்னார் 4 5 தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் மகசூல் அதிகமாக வரணும், நம்ம பகுதிக்கு ஏற்ற ரகமாக இருக்கட்டும்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி நிலையம் வந்து திண்டிவனத்தில் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, அங்கே வெளியிடப்பட்ட ரகங்கள் அது திண்டிவனத்தில் வந்து திண்டிவனம் 13 14 ஆகிய ரகங்கள் இருக்குது, விருத்தாச்சலத்திலிருந்து வெளியிடப்பட்ட VRI 9 VRI 10 ரகங்கள் இருக்குது. இந்த VRI 10 ரகம் வந்து ரொம்ப சிறப்பானது. என்ன அதனுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 லிருந்து 95 நாளுக்குள்ளே அது அறுவடை பண்ணக்கூடியது. மற்ற ரகங்கள் பார்த்தீங்கன்னா 110 லிருந்து 115 நாட்கள் ஆகும். இது வந்து 90 லிருந்து 95 நாளில் நம்ம அறுவடை செய்யக்கூடிய ஒரு குறுகிய கால ரகம் VRI 10. அதில் வந்து 50% எண்ணெய் சத்து இருக்குது. இந்த ரகங்கள் அந்த பருவத்தில் நம்ம வந்து பயிர் செய்யலாம். இப்போ கிருநார் 4 5 பயிர் செய்யலாம், இந்த ரகங்களையும் பயிர் செய்யலாம். ஸோ விதையில் என்ன ரகம் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா தரமான விதைகளை நம்ம வந்து வாங்கணும். அதாவது சான்று விதைகள், ஆதார விதைகள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாகவும் தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலமாகவும் விற்பனை செய்யப்படுகிற தரமான விதைகளை வந்து நம்ம வாங்கிக்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம அதை விதைக்கும் பொழுது சில விதை நிறுத்தி முறைகளை வந்து கடைபிடிக்கணும். விதை நிறுத்தி முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையான விதை நிறுத்திகள் இருக்குது. ஒன்று வந்து விதை மூலமாகவும் மண் மூலமாகவும் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம வந்து விதை நிறுத்தி செய்யணும். அதுக்கு வந்து ஒரு பூஞ்சான கொல்லி விதை நிறுத்தி செய்யலாம். அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்பன்டசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சான கொல்லி மருந்து இருக்குது. அந்த பூஞ்சான கொல்லியை வந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் கலக்கணும். அதை நம்ம இலக்கடலைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 80 கிலோ கடலையாக வேணும், உடைச்ச பருப்பு வந்து 50 கிலோ வந்து 55 கிலோ பருப்பு வேணும். அப்போ இந்த கார்பன்டசிம் மருந்து வந்து 100 கிராம் வேணும். நமக்கு 1 கிலோ விதைக்கு 2 கிராம்ன்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்யலாம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கையாக செய்கிறோம், நம்ம பூஞ்சான கொல்லி மருந்து போவேணாம் அப்படிங்கும்போது நமக்கு உயிரியல் பூசணக்குள்ளி இருக்குது. அது கெமிக்கல் கிடையாது, உயிரியல் ஆர்கானிசம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ட்ரைகோடர்மா ஹார்சியானம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சூடோமோனாஸ் இருக்குது. இந்த மாதிரியான அந்த உயிரியல் பூசணக்குள்ளிகளை வந்து நம்ம கலந்து விதை நிறுத்தி செய்யலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வேணும், 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் இதை வந்து கலந்து விதை நிறுத்தி செஞ்சால் மண் மூலமாகவும் விதை மூலமாகவும் பரவக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இதன் மூலமாக வந்து ஆரம்ப காலத்தில் பயிரோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் 3வது விதையை நிறுத்தி பார்த்தோம்னா நம்ம பயிர் வந்து நல்ல வீரியமாக வளர்கிறதுக்கும் செடிகள் வந்து வாளிப்பாக இருந்து நமக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உயிர் உரங்கள் விதை நிறுத்தி. ஸோ பயிர் வகை பயிர்களுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து ரைசோபியம் அப்படிங்கிற விதை நிறுத்தி சொல்லுவோம். நம்ம நிலக்கடலையும் அந்த பயிர் வகை குடும்பத்தை சார்ந்ததுனால ரைசோபியம் விதை நிறுத்தி வந்து நம்ம செய்யணும். அது கூட பாஸ்போபாக்டீரியா அப்படிங்கிற ஒரு உயிர் உரத்தையும் நம்ம கலந்து செய்யணும். ரைசோபியம் அப்படிங்கிறது வந்து 1 ஏக்கருக்கு தேவையான நம்ம 50 கிலோ 55 கிலோ பயிருக்கு 200 கிராம் நம்ம ரைசோபியம் வந்து போதுமானது. அதோட வந்து 200 கிராம் பாஸ்போபாக்டீரியா ரெண்டையும் நம்ம கலந்து விதை நிறுத்தி செய்யலாம். இந்த 200 கிராம் ரைசோபியம் 200 கிராம் பாஸ்போபாக்டீரியாவை நம்ம வந்து ஒரு 1 லிட்டர் அரிசி கஞ்சியில் நல்ல ஆறுன அரிசி கஞ்சியாக இருக்கும் சாதம் வடித்த கஞ்சியில் இதை கொட்டி நம்ம கலந்துட்டு அந்த கலவையை வந்து விதையில் கொட்டி நம்ம லேசாக வந்து விதையில் மிக்ஸ் பண்ணணும். அப்படி கலக்கும்போது நம்ம வந்து கையில் நெகம் இல்லாமல் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. ஏன்னா நிலக்கடலை தோல் வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும். இந்த விதை நிறுத்தி செய்யும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி விதை நிறுத்தி செய்யணும். தோல் உறிஞ்சிருச்சுன்னா அதனுடைய முளைப்பு திறன் பாதிக்கப்படும். அதனால் ஆறுன அரிசி கஞ்சியில் நம்ம ரைசோபியம் பாஸ்போபாக்டீரியா 1 1 200 கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்து அந்த கலவையை விதையில் ஊற்றி நம்ம கலந்து விதை நிறுத்தி செய்யணும். அப்படி கலந்ததுக்கப்புறம் நல்ல ஈரமாக இருக்கும், அதை எடுத்து விதைக்கும் போது பொல பொலன்னு வராது. அதனால் ஒரு 30 நிமிடங்கள் நிழலில் காய வைக்கணும். நம்ம எதாவது சாக்கில் கொட்டி 30 நிமிடங்கள் வந்து நிழலில் காய வச்சோம்னா பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம சொன்னது வந்து உயிரியல் உயிர் உரம் விதை நிறுத்தி, நமக்கு நிறைய நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது. ஸோ வெயிலில் காய வச்சோம்னா அதனுடைய பாதிப்பு வந்து நுண்ணுயிர்களுக்கு ஏற்படும். அதனால் நிழலில் உலர்த்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் இது விதைச்சாக போதுமானது. இப்போ இந்த உயிர் உரம் விதை நிறுத்தி நம்ம விதைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி செய்யணும். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன 2 விதை நிறுத்தி, பூசணக்குள்ளி விதை நிறுத்தி கார்பன்டசிம், இன்னொன்று வந்து ட்ரைகோடர்மா அரிசியம், அந்த 2 விதை நிறுத்தியில் ஏதாவது 1 விதை நிறுத்தி செஞ்சால் போதுமானது. ஒருவேளை நம்ம 2 செஞ்சாலும் பாதிப்பில்லை. அப்படி 2 விதை நிறுத்தியும் செய்யும் பொழுது அந்த கார்பன்டசிம் அப்படிங்கிற மருந்தோட விதை நிறுத்தியை வந்து 24 மணி நேரம் முன்னாடி செய்யணும். அதாவது முத நாளே அந்த விதை நிறுத்தியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற விதை நிறுத்திகளே செய்யணும். அப்போ தான் அந்த உயிர் உரங்களுடைய பாதிப்பும் உயிரியல் பூசணக்கொல்லியோடைய எண்ணிக்கையை வந்து குறையாமல் இருக்கும், ரசாயன பூச்சிக்கொல்லியோடைய பூஞ்சானக்கொல்லியோட பாதிப்பு வந்து

0: கடலையெல்லாம் ஏற்படாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம மூன்று வகையான விதை நிலத்தையும் செஞ்சு விதைச்சோம் அப்படின்னா விதையில் முளைப்புத்திறன் நல்லாயிருக்கும், விதை மூலமாக பரவக்கூடிய நோய்கள், மண் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் கட்டுப்படும். ஆரம்ப கால வளர்ச்சி வந்து பயிருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
1: இப்போ நீங்கள் மூணு வகையான விதை நிலத்தையும் செய்ய சொல்கிறீங்களாங்க, இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சாவே போதுமா?
0: மூன்று வகையான விதை நிலத்தையும் செஞ்சாக சிறப்பு. தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து விதை நேர்த்தி செய்யணும். விதை நேர்த்தி செய்வதற்கு நம்ம வந்து உயிரியல் பூசணக்கொல்லி விதை நேர்த்தி, இல்லை நம்ம வந்து உயிர் உரங்கள் விதை நிறுத்தி பண்ணலாம், அதோட பூஞ்சானக்குள்ளி விதை நிறுத்தி செய்யலாம். இந்த விதை நிறுத்திகள் செய்யணும். விதை நிறுத்தி செஞ்சு நம்ம விதைக்கும் பொழுது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கு எவ்வளோ இடைவெளி இருக்கணும், ஒரு சதுர மீட்டரில் எத்தனை செடிகள் இருக்கணும், அதாவது பார்த்திங்கன்னா பயிர் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம், பிளான்ட் பாப்புலேஷன், பயிரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 33 செடிகள் இருக்கணும். நிலக்கடலை செடியில் 33 செடிகள் இருக்க வேண்டிய இடத்துல 50 செடிகள் இருந்தாலும் பாதிப்பு, வளர்ச்சி குறையும். 50 செடிகள் இருந்தால் ஒவ்வொரு செடியில் வைக்கக்கூடிய காய்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். 33 செடி இருக்கிற இடத்துல 15 செடி 20 செடி இருந்தால் ஒரு செடியில் வைக்கக்கூடிய காய்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கூடும். ஆனால் ஓவரால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்படும். அதனால் சராசரியாக நம்மளுடைய ஆராய்ச்சி முடிவுகளின்படி, பல்வேறு சோதனைகளுடைய முடிவுகள்படி 33 செடிகள் ஒரு சதுர மீட்டரில் நிலக்கடலை செடி இருந்தால் நமக்கு மகசூல் அதிகமாக வரும். அந்த 33 செடிகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வரிசையில் விதைக்கிறோன்னா வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நம்ம விதைய உண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து செடிகளோட எண்ணிக்கை வந்து பராமரிக்கப்படும். நம்ம நல்ல தரமான விதையை வாங்கியிருக்கிறோம், விதைச்சிருக்கிறோம், நல்ல முளைப்பு இருக்கும். அதையும் மீறி எதிர்பாராத ஒரு காக்கா குருவி எடுத்துருச்சு, ஒன்று ரெண்டு முளைக்கலை அப்படின்னா ஒரு வாரம் கழித்து அந்த இடைவெளி நிரப்புதல், எங்கெங்கே முளைக்கலையோ அந்த இடத்துல வந்து கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடைவெளி நிரப்புதல் முறையில் நம்ம விதைச்சோம் அப்படின்னா பயிரோட எண்ணிக்கை வந்து பராமரிக்க முடியும். பயிரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கிற தொழில்நுட்பங்களில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா களை கட்டுப்பாடு. ஏன்னா களைகள் போட்டி போட்டு வளர்ந்துச்சுன்னா 30%லேருந்து 100% வரைக்குமே மகசூல் வந்து இழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு களைகள். களைகள் பார்த்திங்கன்னா நம்ம சைலண்ட் கில்லர்னே சொல்லுவோம். பூச்சி நோய்கள்லாம் செடியை சாப்பிடும்போது நமக்கு தெரியும், பூச்சி சாப்பிட்டுச்சு நோய் சாப்பிட்டுச்சுன்னு. ஆனால் செடி பாட்டில் செடி இருக்கும், களை இருக்கும். ஆனால் அந்த செடிக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஊட்டச்சத்துக்களையும் தண்ணீர் எல்லாத்தையும் இந்த களைகள் எடுத்துக்கும். அதனால் சைலண்ட் கில்லருங்கிற மாதிரி மகசூல் வந்து அவ்வளோ இழப்பு ஏற்படுத்தும். அதனால் களைகளை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தணும். அதுக்கு அடுத்ததாக உர நிர்வாகம். நம்ம வந்து ஒரு மூட்டைங்கிறத ரெண்டு மூட்டையை அடியுரமாகவே போட்டுருவோம் அப்படின்னு போட்டோம்னா நிறைய விரயம் ஆயிரும். நம்ம சுற்றுப்புற சூழலும் அதில் பாதிக்கப்படும், எல்லாம் உரம் ஆவியாக போய் மண் பாதிக்கப்படுது. செடிக்கு வந்து எல்லா உரங்களுமே அடியுரமாக தேவைப்படாது, அதனை அந்த வளர்ச்சி பருவங்களில் தேவைப்படும். நம்ம மூன்று பாகமாக அதை பிரித்து அடியுரமாகவும் மேலுரமாக 25 ஆனாலும் 45 ஆனாலும் பிரித்து கொடுக்கணும். அடுத்ததாக இலைவெளி உரம், அந்த கிரவுண்ட்நட் ரிச்சி சொன்னோம், அதனுடைய ஸ்ப்ரே பண்ணும்பொழுது நமக்கு வந்து மகசூல் அதிகமாகும். ஸோ தரமான விதைகள், பயிரோட எண்ணிக்கை, சிறப்பான களை கட்டுப்பாடு, உர நிர்வாகம், இதை செய்யும் பொழுது நிலக்கடலையில் நல்ல மகசூல் எடுத்து நல்ல வருமானம் பெறலாம். நிலக்கடலை சாகுபடியை இன்னும் அதிகப்படியான இதுக்கு வந்து கொண்டு போக முடியும்.
1: சிறப்புங்க ஐயா, இதுவரை எங்களோட இணைஞ்சுக்கிட்டு நிலக்கடலை வந்து எப்படி பயிர் செய்கிறது அப்படிங்கிற எல்லா விவரமும் அழகாக சொன்னீங்க. நிலக்கடலையில் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன ஆலோசனைகளில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா விவசாயிகள் தொடர்பு கொள்றதுக்கு எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு?
0: 9551703118, மறுபடியும் சொல்கிறேன், 9551703118, இந்த எண்ணில் எப்போது வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். சந்தேகங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை எண்ணெய் வித்து பயிர்களின் அரசன் என்று அழைக்கக்கூடிய நிலக்கடலையில் என்னென்ன தொழில்நுட்பங்களை நாம் கையாண்டால் உயர் விளைச்சல் பெற முடியும் என்பதை மிக தெளிவாக நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் தஞ்சாவூர் காட்டு தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
3: காலையில் முதல் வணக்கமாகவும் நாள் முழுவதும் இனிய துணையாகவும் வருவது வானொலி. நேயர்களின் அன்புதான் இதன் பலன், இசையின் இனிமைதான் இதன் உயிர், உணர்வுகளை இணைக்கும் பாலம்தான் வானொலி. நாளை நம் அனைவரின் இதய துடிப்பான நமது வானொலியின் 87வது பிறந்த நாள்.
4: ஆகாசவாணி நீயே என்றாணி, சூஜா சூஜா சூஜா.
3: பாடல்களால் மனதை வருடி, வார்த்தைகளால் நம்பிக்கையை விதைத்து ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கும் நம் வானொலி என்றென்றும் சிறக்க வாழ்த்துவோம்.

0: உழைப்பு தான் மனித வாழ்க்கைக்கு அடித்தளம். உலகம் முன்னேறதுக்கும் சமூக வளர்ச்சி நிலையா இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறவங்க உழைப்பாளர்கள். அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், திறமைகள், சவால்கள், சாதனைகள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறது தான் உழைப்பவர் அரங்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்காங்க திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர், தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான ஒருத்தரை சந்திக்க போறோம். என்ன சார், பிடி எல்லாம் பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். நேர்முகத்தின் நிறைவுல நீங்க நிச்சயமா அதை உணர்வீங்க. திருச்சிராப்பள்ளியின் ஒரு முகவரி, ஒரு அடையாளம், உலக அளவுல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு நிறுவனம் பாரத மிகுமின் நிறுவனம். அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தினகரன் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: உங்களுடைய ஒரு ரெசியூம் அப்படின்னு ஒன்னு கொடுத்தீங்க, படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. ஆரம்பத்துல வேலூர்ல ஒரு ஐடிஐ படிச்சிருக்கீங்க 2000 ஆண்டு. இந்த 25 ஆண்டுகளுக்குள்ளார பாத்தீங்கன்னா பிஹெச்டி வரைக்கும் போயிட்டீங்க. ஐடிஐல துவங்கின உங்க வாழ்க்கை இன்னைக்கு வந்து பிஹெச்டி வரைக்கும் வந்திருக்கு. நவரத்னா என்று அழைக்கக்கூடிய நிறுவனங்கள்ல ஒன்றான பாரத மிகுமின் நிறுவனத்துல நல்ல ஒரு பதவியிலையும் நீங்க இருக்கீங்க. கடந்து வந்த பாதை அதை முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா நான் பிரமித்த மாதிரி நம்ம நேயர்களும் கேட்டு பிரமிக்கணும் இல்லையா. நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க?
2: நான் பிறந்த ஊர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல் சீசமங்கலம் கிராமம். இது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், செய்யார் தாலுக்கா, ஆரணி பக்கத்தில் இருக்கு. ஆரணின்ற டவுன்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர். பட்டு சேலை நெய்கிறது எங்கள் ஊரில் பிரதான தொழில், ரெண்டாவதாக விவசாயம். நான் 10th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் உள்ள ஃபார்மாலிட்டி என்னென்னா 10th முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே பட்டு சேலை நெய்வோ கூலி வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. எங்கள் வாத்தியார் வந்து இல்லை இல்லை இதோட நிறுத்தக்கூடாது, ஃப்ரீயாகவே படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஐடிஐயில் அவர் அப்ளிகேஷன் வாங்கி போட்டு சேர்த்து விட்டார். அதுதான் அறிமுகம். ஐடிஐ இல்லைன்னா ஐடிஐன்றது தெரிஞ்சிருக்காது.
1: அது ஒரு சான்றிதழ் படிப்பு தான்,
2: 2 வருடங்கள் ஃபிட்டர்.
1: அப்பா வந்து
2: விவசாய கூலி, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. சரி வாத்தியார் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு
1: ஒப்படைச்சிட்டாரு.
2: ஆமாம், நான் அப்படியும் காலையில் சாயங்காலம் 7th படிக்கிறதுலேருந்தே பட்டு சேலை நெய்ய போவோம். காலையில் 5:30 to 8, மாலையில் 5 to 9 பட்டு சேலை நெய்வோம். இடையில படிக்கிற நேரம் அந்த மாதிரி இருக்கும்.
1: படிப்புக்கான செலவை நீங்கள் பார்த்து?
2: ஆமாம்,
1: முடிந்தால் கொஞ்சம் குடும்பத்துக்கும் கொடுப்பீங்க?
2: ஆமாம், மாதம் வந்து ஒரு 100 ரூபா சம்பாதிப்பேன் அப்போ. அந்த மாதிரி பார்ட் டைமாக வேலை பார்த்து
1: எந்த ஆண்டுங்க அது?
2: 93 to 98 வரைக்கும் அந்த மாதிரி படித்தது.
1: ரொம்ப கண்ணும் கருத்துமான ஒரு பிள்ளை போல் இருக்கு நீங்கள். ஐடிஐ வந்து ஒரு 2 ஆண்டுகள்.
2: 2 ஆண்டு
1: ஆரணி இல்லையாவா?
2: இல்லை, வேலூர் அரசு தொழில் பயிற்சி நிலையம், கவர்மெண்ட் ஐடி. 98 to 2000. 2021 அப்ரண்டிஸ், சென்னையில் வந்து டாஃபை நிறுவனம், டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்.
1: 2001?
2: ஆமாம், அங்கே 1 வருஷம் அப்ரண்டிஸ் பண்ணேன்.
1: அது ஐடிஐ முடிச்சுட்டு ஃபிட்டராக போகிறவங்களெல்லாம் நல்லா பெண்டு கழட்டிடுவாங்க.
2: ஆமாம்,
1: அதுக்கு டைட் வைக்கிற மாதிரி டைட் வச்சுருவாங்க உங்களை.
2: டிவிஎஸ்ல வந்து 7 மாதம் டெம்பரரி எம்ப்ளாயாக வேலை செஞ்சோம். அங்கே வேலை செஞ்சோம்னா உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் வேலை செய்யலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பெண்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க, பெண்டாகவே தான் இருப்போம். அந்த அளவுக்கு லெஃப்ட் ரைட், ஃபார்வேர்டு, ரிவர்ஸ், எல்லா ஆங்கிள்லேயுமே வேலை இருக்கும். அது எல்லாமே நமக்கு ஒரு பயிற்சி பற்றை மாதிரி. சின்ன வயசில் நமக்கு மிலிட்ரி சேர்றப்போ எப்படி ட்ரைனிங்கோ அதே மாதிரியே நமக்கு ஒரு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிது. அதுக்கப்புறம் உலகத்தில் கடினமானது எதுவுமே
1: கிடையாது, எல்லாமே.
2: அப்போ அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. நிறைய பேர் அதில் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க.
1: 7 மாதங்கள் தான்.
2: ஆமாம், அதுக்கப்புறமா அங்கேயே வந்து ஹோண்டான்ற நிறுவனம் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், 2000 பேர்கிட்ட வந்தாங்க. 50 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒருவனாக தேர்வாகி டெல்லிக்கு போனோம்.
1: எப்படி ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு?
2: ஹிந்திலாம் தெரியாது. அங்கே ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணார், எல்லாமே பழக பழக கற்றுக்கலாம், நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. அதனால மொழி தெரியாமலே தான் அந்த ஊருக்கு போனோம்.
1: பொறுப்பு என்னங்க?
2: லைன் அசோசியேட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது மிஷின் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் முதல்ல கொடுத்தாங்க. நான் இன்ஜினுக்கு வர அந்த கனெக்டிங் ராடு மேனு மிஷினிங் ஷாப்பில் முதல்ல என்னோடய வேலை இருந்தது. அங்கே வந்து 1 வருடம் பண்ணி புரிஞ்சு.
1: என்ன மாதிரியான வேலைங்க?
2: கனெக்டிங் ராடோட லேப்பிங் ஹோனிங்னு சொல்லுவாங்க, அந்த நடுப்புற இருக்கிற ஹோல்ஸை வந்து ட்ரில் பண்ணதுக்கப்புறமா ஃபினிஷிங் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். அதுதான் இன்ஜினோட லைஃப்பை வந்து கரெக்டாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ரேஷன் அது. இன்ஜினில் முக்கியமானது பிஸ்டன் கனெக்டிங் ராடு தான். அதில் கனெக்டிங் ராடோட
1: சக்கர வாகனத்தின் இதயம்
2: ஃபஸ்ட்டு அப்போ தான் ஹோண்டாவும் நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு. மானேசரில் ஆரம்பித்தாங்க, ஹரியானாவில் இருக்குது.
1: டெல்லியிலேருந்து கொஞ்சம் தள்ளி.
2: ஆமாம்.
1: எப்படிங்க அப்போ மொழி தெரியாத சிரமங்கள்லாம் இருந்ததா? எப்படி சாப்பாடு எப்படி இருந்தது?
2: பொதுவாக வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறது அதெல்லாமே அனுபவம் தான்.
1: இது சொல்லுவாங்கல்ல இந்த கம்ஃபர்ட் ஜோன்,
2: அதுலேருந்து
1: வெளியில் வர்றது. நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா இங்கேயே இருந்திருக்கலாம், இங்கேயே ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு அப்பா அம்மாவோட கூட இருந்திருக்கலாம், நிம்மதியான ஒரு இடத்துல அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்திருக்கலாம். அதை தாண்டி வெளியில் போகிறீங்க, போய் அங்கே சிரமங்கள் இருந்தாலும் தமிழ் பேச தெரிஞ்சவங்க கூட இருந்தாங்களா? அப்போ
2: ஆமாம், போனால் எல்லாருமே தமிழ் பேச தெரிஞ்சவங்க.
1: நல்ல வேலையை போச்சு.
2: அதில் ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் அரை குறையாக ஹிந்தி தெரியும். போனப்போ மதராசி மசால் தோசான்னு ஒரு

0: இப்போ தமிழர் கடை வச்சிருந்தார் தோசை கடை, அவர் கடையில் தான் சாப்பிடுவோம். அவர் டெய்லி ஒரு 10 வார்த்தை சொல்லி தருவார் இங்கே எப்படிலாம் கற்றுக்கணும்னு. ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு ஹிந்தி மாஸ்டர் அந்த தோசை கடைக்கார் தான். அது
1: மௌனராகம் படத்துல வந்த மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் சொல்லி கொடுத்துருலையா அவரு?
0: அந்த மாதிரிலாம் கம்பெனி உள்ளே போனப்போ அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. உண்மையிலே அவங்க வந்து எங்களுக்கு ஒரு விருந்தாளி மாதிரி தான் பார்த்தாங்க. ஐஎம்டி மானஸ்ன்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் மாடல் டவுனு. நம்ம என்எஸ்ஜி கமாண்டோ அங்கே தான் இருக்குது. கமாண்டோவும் நாங்கள் தங்கியிருந்த இடமும் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட ட்ரைனிங் சென்டர் அது.
1: அவங்களும் மத்ராசி மசால் தோசை கடைக்கு வருவாங்களா?
0: அவங்களும் வந்து தமிழ் அழகு நிறைய பேர் பார்த்தோம். நம்ம ஆர்வமாக இருக்கும்போது சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அமையும். அங்கே டெல்லியில் வந்து 2.5 வருஷம் இருந்தேன், ஹோண்டாவில் 1.5 வருஷம். அதுக்கப்புறம் மோசர் பியர்னு ஒரு சிடி கம்பெனி அங்கேருந்து மாறினோம்.
1: ரொம்ப பிரபலமானது அப்போ.
0: அப்போ அது வந்து கிரேட்டர் நொய்டா, அது டெல்லி பக்கத்துலேயே வந்துடும். அங்கே ஒரு 1.5 வருஷம். அதுக்கப்புறம் பிஹெச்எலுக்கும் ரயில்வேக்கும் எக்ஸாம் எழுதணும்.
1: இதெல்லாம் ஐடிஐ படிச்சுட்டு பிஹெச்எலுக்கு எக்ஸாம் எழுதணும்.
0: ஆமாம்,
1: நடுவில் ஏதாவது டிப்ளமோ எதுவும் பண்ண முடிஞ்சது?
0: பண்ண முடியல. நான் டெல்லியிலே வந்து ஜிபி பந்த் பாலிடெக்னிக்னு பார்ட் டைம் டிப்ளமோக்கு அப்ளை பண்ணேன், என்னோட 10th மார்க்கை வச்சு. ஏன்னா நான் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 442 98ல், அதில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் இருந்ததுனால பார்ட் டைம் வந்து நாட் எலிஜிபிள், இங்கே ரீஜினல் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலே அது பெரிய பாலிடெக்னிக்
1: ஜிபி பந்த் பாலிடெக்னிக். ஆமாம், ஆமாங்க.
0: அப்போ வந்து சரி, நம்ம எதாவது படிக்கணுன்ற ஒரு தாகம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் டெல்லியிலே நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஏ ஹிஸ்ட்ரி இருக்கும்.
1: ஏதாவது படிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் டிப்ளமா படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, பிஏ படிப்போன்னு படிக்கிறீங்க.
0: ஆமாம்,
1: 10th படித்தாவே பிஏ.
0: அப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதுக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா அடுத்தது நமக்கு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மூலிமா பிஏ ஹிஸ்ட்ரி தான் என்னோடய முதல் படிப்பு. அந்த பிஏ ஹிஸ்ட்ரி முடித்ததுக்கப்புறம் 2004 சென்னை ஐசிஎஃப்ல டெக்னீஷியன் கிரேட் 3க்கு செலக்ட் ஆனேன், ரயில் பெட்டி துவைச்சல 2004. அது முடிச்சுட்டு மெடிக்கல் வெரிஃபிகேஷன் வரப்போ தான் பிஹெச்எல் எக்ஸாம் சும்மா எழுதுனது டைம் பாஸ்க்காக.
1: சும்மா
0: என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுனால ஒன்றா வந்து நான் வீட்டிலேருந்து டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். அப்போ வந்து கடித போக்குவரத்து தான், ஃபோனே கிடையாது. டெல்லிக்கு போயிருப்பேன்னு நினச்சாங்க. ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா ஒரே வாரத்தில் இவங்க இன்டர்வியூ முடிச்சு ரிட்டன் டெஸ்ட் முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்துட்டாங்க.
1: பிஹெச்எல்?
0: ஆமாம், அவங்க பயந்துட்டாங்க. அவங்க வேலையும் விட்டுட்டான், இங்கேயே இருக்கான், ஏதோ ஒரு கம்பெனின்னு சொன்னோன்னு அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதது. இல்லைம்மா வேலை கிடச்சிருச்சு, இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு வந்து ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ அன்ரிசர்வ் ட்ரெயினில் திருச்சியிலேருந்து டெல்லிக்கு போயிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ணி என்னோடய பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அன்ரிசர்வ்லேயே திரும்பி வந்துட்டு.
1: ஓ, அந்த நொய்டாவில் இருந்த உங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி வரீங்க?
0: எடுத்துகிட்டு வந்து
1: எங்கே எங்கள் போஸ்டிங் பிஹெச்எல்ல என்ன பதவி?
0: திருச்சியில் வந்து டெம்பரவரி எம்ப்ளாயி ஆர்டிசானாக ஜாயின் பண்ணோம்.
1: ஆர்டிசான் எங்க எங்க திருச்சியில?
0: திருச்சியில 2005 செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்த அன்னைக்கு ஜாயின் பண்ணோம்.
1: இப்ப வந்து நம்ம தினகரன் ஐயா கடந்து வந்த பாதையை நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்காரு. நேயர்களே, ஒரு 10th படிச்சுட்டு ஐடிஐ 2 ஆண்டுகள் படித்து முடிச்சுட்டு சென்னையில கொஞ்ச நாள் வேலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மானேஸ்வர் ஹரியானால போய் கொஞ்ச நாள் வேலை, அங்கேருந்து கிரேட்டர் நொய்டா வந்து அங்கேருந்து திருப்பி சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து இப்போ பிஹெச்இஎல்ல ஒரு ஆர்டிஸ்டானா பதவியில் சேர்ற வரைக்கும் அவருடைய வரலாறு சொல்லியிருக்கிறாரு. கேட்க சுவாரஸ்யமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோமே.
0: பிடிச்ச பாட்டுன்னா ஒவ்வொரு பூக்களுமே ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு சோர் வந்து அதை நான் ரிப்பீட்டடாக கேட்போம். வழி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், அந்த லைன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: கேட்டுருவோங்க, நிச்சயமாக அருமையான பாடல், எல்லாரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு பாடலுங்க.

0: பிஹெச்ல ஆர்டிஸ்டானா, எந்த ஆண்டு நீங்க பணியில இணைந்தீங்க?
1: 2005 செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை அன்னைக்கு.
0: இப்ப கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆச்சு.
1: ஆமா.
0: அப்ப நீங்க இணையும் போது ஐடிஐ படிச்சிருக்கீங்க, பிஏ வரலாறு படிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? முடிச்சிட்டீங்களா? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல
1: முடிக்கல.
0: திருச்சிக்கு வரீங்க, எப்படி இருந்தது வேலை?
1: திருச்சிக்கு வந்து இங்க வந்து நம்ம ஜாயின் பண்ண உடனே இந்த இடம் எதுவுமே ரொம்ப புதுசு, யாரும் பழக்கம் கிடையாது. ஓஎப்டியில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் மட்டும்தான் தெரியும். இங்கே வந்து ஜாயின் பண்ண உடனே எங்களுக்கு உடனடியாக குவார்ட்டர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. குவார்ட்டர்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாமே வந்து ஆன் தி டேபிள். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு நடந்த ரெக்ரூட்மெண்ட். அப்போ எங்கள் எல்லாருமே ட்ரேட் யூனியன்லாம் எங்களை சாக்லேட் கொடுத்து வரவேற்றாங்க ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு. மேனேஜ்மெண்ட்லாம் வந்து எங்களை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து பேங்க்லாம் வர வச்சு அக்கௌண்ட் இங்கேயே கம்பெனிலே ஓப்பன் பண்ணியாச்சு.
0: எவ்வளோ பேர் சேர்ந்துருப்பீங்க அப்போ?
1: மொத்தம் 118 பேர். அதில் 90 பேர் நாங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்தோம். எங்களை கொண்டு போய் கார்லேயே ட்ராப் பண்ணாங்க, அதாவது ஆஃபீஸ்லேருந்து குவார்ட்டர்ஸுக்கு. டெய்லி அந்த மாதிரியே வந்துட்டு இருந்தோம். சைக்கிள்கள் எதுவும் கிடையாது,
0: குவார்ட்டர்ஸ் மரியாதை நடந்திருக்கு.
1: ஆமாம். அப்போ வந்து ஒரு அதுவே ஒரு ப்ரைடாக இருக்கும், இந்த ஒரு பெரிய நிறுவனத்தில் நம்ம சேர்ந்தது. அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் நான் வேலூரில் படிக்கிறப்போ ராணிப்பேட்டை பிஹெச்எல் விசிட் போயிருக்கேன். இதிலெல்லாம் வேலைக்கு வருமானலாம் யோசிச்சு பார்த்தது உண்டு. டெல்லியில் நான் தங்குறப்போ நொய்டாவில் வந்து ஒரு டவுன்ஷிப் இருக்கு பிஹெச்எல், அதெல்லாம் தாண்டி நான் நடந்து வாக்கிங் போயிருக்கேன். இப்போ அதெல்லாம் பார்த்த இடத்துலயே நம்ம திரும்பி இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய

0: பெருமை பெருமை. சரி, பெருமை வந்துருச்சு, வேலை நல்ல வேலை கிடைச்சிருச்சு, கார்ல வேற கொண்டு போய் விடுறாங்க, கூப்பிட்டு வராங்க, நல்ல வீடு கொடுத்துட்டாங்க, ஜாலியா இருக்க வேண்டியதுனா ஆர்டிஸ்டனா ஐடிஐயோட எதுக்கு இவ்வளோ டாக்டரேட் வரைக்கும் வரணும்?
1: அதான் நம்ம வேலைன்றது நம்மளுடைய ப்ரொஃபஷன் சார், கத்துக்கணுன்றது நம்ம பேஷன், கத்துக்கணும்
0: ப்ரொஃபஷன் வேற பேஷன் வேற.
1: ஆமாம், அந்த ப்ரொஃபஷனுக்காகவும் பேஷன் ஹெல்ப் பண்ணும், ஏன்னா இதில் கற்றுக்கிறது நம்ம அப்ளை பண்ணுற இடம் ப்ரொஃபஷன் தான். அப்போ அதுக்காக நம்ம சொல்கிறப்போ நிறைய பேருக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும், என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னா நம்ம முதல்ல நிறைய கற்றுக்கணும்.
0: இதுக்கு நடுவில் அப்பா அம்மா எப்படி உணர்ந்தாங்க? ஏன்னா ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமத்துலேருந்து ஒரு குடும்பத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, அப்பா வந்து ஒரு விவசாய கூலியாக தான் இருந்திருக்கிறாரு, ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்ல?
1: ஆமாம், அவங்களுக்கு வந்து இன்னி வரைக்குமே நான் என்ன படிச்சிருக்கணும் பெருசாக தெரியாது, என்ன சம்பாதிக்கிறேன், என்ன வேலைக்கு போகிறேன்னு, அவங்கள நான் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் அவங்க ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. கடவுள் புண்ணியத்தில் இவங்க வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆன டைம் வந்து ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு, நான் சென்னையில் அப்ரண்டிஸ் பண்ணுறப்போ 940 ரூபா ஸ்டைஃபண்டு, அதில் வந்து என்னோடய வாடகை சாப்பாடு போக 400 ரூபா வீட்டில் கொடுப்பேன், டெல்லிக்கு போகிறப்போ 4500 ரூபா, அதில் வந்து 2500 ரூபா கொடுத்துருவோம். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய தொகை அது. அதனால் என்னோடய தம்பி இங்கே தான் கூப்பிட்டு வந்து யூடிசியில் படிக்க வச்சு எம்எஸ்டபிள்யூ முடித்து இப்போது ஒரு வேலையில் இருக்காப்புல. ஒரு பின்தங்கிய குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வெளியே வந்தாலே அந்த குடும்பமே வந்து நமக்கு
0: மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. சரிங்க, அப்புறம் இந்த படிக்கணுன்ற ஆர்வம் இன்னும் எப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது, எப்படி இருந்தது, எப்படி படிச்சிங்க அடுத்தது?
1: எனக்கு படிக்கணும்னு ஆனால் தொடர்ந்து வந்ததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அதை நான் விடுற இல்லை, அந்த ஃபீல்டே இருக்கேன். இது ஒரு கண்டினியூஸ் லேர்னிங்ன்ற பிளாட்ஃபார்ம்ன்றப்போ அதை வாட் நெக்ஸ்ட்னு தான் தோணுச்சே கண்டி, இது ஒரு பெரிய இதுவாலாம் எடுத்துக்கல, ரீடிங் ஃபார் ப்ளஷர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான், மகிழ்ச்சிக்காக படித்தல். சின்ன வயசில் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், சூழ்நிலை அமையல, பிஹெச்எல் மாதிரி ஒரு நிறுவனம் 1 கிலோமீட்டரில் ஜிபிடி, அடுத்த 1 கிலோமீட்டரில் என்ஐடி, இன்ஸ்டியூட்குள்ளேயே ஏஎம்ஐ சென்டர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் ஒருத்தனால வளர முடியலாம், உலகத்தில் எங்கேயுமே வளர முடியாது.
0: கேட்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் இதாக இருக்கும், நமக்கு இது மாதிரி ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்ற மாதிரி பல பேர் ஆசைப்படுவாங்க இல்லைங்களா?
1: ராணிப்பேட்டை கூட நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் 40 கிலோமீட்டர் தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அங்கே இல்லைன்றதுக்காகவே நான் போகலை. இது வந்து ஒரு அதான் பிளஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஃபார்ச்சுனேட்டட் பீப்புள் ஒன்லி கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திருச்சி,
0: ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வாய்ப்பு கிடைக்கும்
1: அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்ஃபில்டு லைஃப்.
0: ஏன்னா ஜிபி பந்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பாலிடெக்னிக்கை, நீங்கள் வந்து முதல் மொழி ஹிந்தி இல்லைன்றதுனால உங்களுக்கு கிடைக்கல, இப்போ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஜிபிடி பக்கத்திலே இருக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக், அங்கே உடனே டிப்ளமா அப்ளை பண்ணீங்களா?
1: இல்லை 2009 தான் ஜாயின் பண்ணாங்க.
0: ஒரு 4 ஆண்டுகள் முழுக்க வேலை மட்டுமே பார்த்துருக்கீங்க?
1: ஆமாம்,
0: ஏன்னா நடுவில் பிஎஸ்சி முடிச்சிட்டீங்க.
1: 2.5 வருஷம் வந்து டெம்பரரி எம்ப்ளாயர், அப்போ படிக்க எந்த பர்மிஷனும் நமக்கு கேட்க முடியாது, ஏன்னா ட்ரைனிங் பீரியடு, அதனால 4 ஆண்டுகள் கழிச்சு தான் வாய்ப்பு கிடைச்சிது படிக்கிறதுக்கு ஜிபிடியில். பார்ட் டைம் ஈவினிங் வந்து 6 to 9 class hours டியூட்டி முடிச்சுட்டு பண்ணணும், 4 இயர்ஸ்.
0: ஓ, பொதுவாக ஐடிஐ முடிச்சவங்க டிப்ளமா 2 வருஷம் தான் படிப்பாங்க இல்லையா?
1: நாங்கள் பார்ட் டைம்ன்றதுனால அப்போ வந்து இப்போ தான் அது மாதிரி மாற்றிருக்காங்க சார், அப்போலாம் அப்படி கிடையாது, 10th தான் குவாலிஃபிகேஷன், ஐடிஐலாம் கன்சிடர் பண்ணல அப்போவும்.
0: ஓஹோ, அப்போ 10th வச்சு நீங்கள் டிப்ளமா சேர்றீங்க, பார்ட் டைம்ன்றதான 3 இல்லை 4
1: 2013 தான் முடிச்சு
0: முடிச்சுங்க. சரி, இதுக்கு நடுவில் ஏதாவது ப்ரொமோஷன் பதவி உயர்வு பிஹெச்எல்ல?
1: அதுக்கப்புறம் நம்ம பர்மனண்ட்டாக வந்து வேலையை சேர்ந்தது டெம்பரரியாக சேர்ந்தோம், 2.5 இயர் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டிசான் கிரேட் 4 வாங்கினோம், அதுக்கப்புறம் கிரேட் 3 வாங்கினோம், 2 ப்ரொமோஷன் வந்து வாங்கியிருந்தோம்.
0: டிப்ளமா வந்து 2013 முடிக்கிறீங்க, முடிச்ச பிறகு
1: 14 ஏஎம்ஐ ஜாயின் பண்ணியாச்சு, அங்கே நம்ம கணேசா பாயிண்ட்லேயே இருக்கு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ், அந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு.
0: அது வந்து பிஇக்கு ஈக்குவலன்ட்?
1: ஆமாம், அது 2 வருஷத்தில் முடிச்சாச்சு, 14 ஜாயின் பண்ணி 15 முடிச்சிட்டேன், மொத்தமே அது 13 பேப்பர், 4 நாளாக கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் 16 என்ஐடியில் எம்எஸ் ஜாயின் பண்ணேன்.
0: ஓ, எம்எஸ்.
1: எம்எஸ்
0: எம்எஸ் படிக்கிறது வந்து அமெரிக்காவில் தானே போய் படிப்பாங்க?
1: இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயே, இதான் இன்ஜினியரிங்லேயே ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும், இதோட வேலை வந்து அகடமிக்காக இருக்கிறத விட ஆராய்ச்சிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதுலாம் நம்ம எம்எஸ்ல வரும்.
0: ஓ, அதான் இப்போ உங்கள் ப்ரொஃபைல்லே வந்து எம்எஸ் ரிசர்ச் அப்படின்னு,
1: எம்எஸ் பை ரிசர்ச்னு இருக்கும்.
0: அந்த எம்எஸ்ல என்னெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று கேட்போமே.
1: இதுவும் கடந்து போகும்னு ஒரு பாட்டு வந்தது, அதுவும் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் நமக்கு ஒரு செல்ஃப் ஹீலிங்காக உள்ள பாட்டு. நம்ம பெருசாக கோயில் குளம்ன்றதில் விட நான் இந்த மாதிரி சில புத்தகங்கள் படிக்கிறதோ இல்லைன்னா பாடல்களையும் நம்மளை வந்து ஹீல் பண்ணிட்டோம், அதுக்கு வந்து அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அருமையான பாடலுங்க,
1: நெற்றிக்கண் படத்தில் அடிக்கடி அதை கேட்டிருக்கேன்.

0: அருமையான பாடல் கேட்டவங்க தினகரன். எம்எஸ் சேர்றீங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான கோர்ஸாக இருக்குது. பொதுவாக ஏஎம்ஐ முடிச்சோன்னே எம்டெக் சேருவாங்க, அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பகுதி நேரமாக சேர்ந்ததுனால எம்எஸ்ன்ற மாதிரி சேரணுமா, இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்டு அந்த எம்எஸ் சேர்ந்தீங்களா, எப்படிங்க?
1: கம்பெனிலையும் இது வந்து பர்மிஷன் கொடுத்து தான் ஜாயின் பண்ணும் பார்ட் டைமாக. கோர்ஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது எழுதுகிற பேப்பரோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி, 5 பேப்பர் தான் எழுதணும். அதுக்கப்புறம் பேப்பர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு தலைப்பு எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதில் நம்மளுடைய கட்டுரையாக வெளியிடணும். நான் எடுத்தது வந்து பிஹேவியர் பேஸ்டு சேஃப்டி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எர்கனாமிக்ஸ்ன்ற டாபிக் உள்ள வரும்.
0: எர்கனாமிக்ஸ் நம்ம உட்கார்ந்துருக்கிறது கூட,
1: ஆமாம்,
0: வசதியாக உட்காரணும்,
1: இதெல்லாம் எர்கனாமிக்ஸில் வரும். அதில் வந்து பிஹேவியர் பேஸ்டு சேஃப்டின்னு ஒரு கான்செப்ட், பிஹேவியரல் தெரப்பி. அந்த பிஹேவியர் பேஸ்ட் சேஃப்டினா நம்ம நாட்டில் வந்து விபத்துகள் அதிகமாக நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அன்சேஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க, நிறையா
0: பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை.
1: ஆனால் அன்சேஃப் ஆக்ட்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க,
0: பாதுகாப்பு இல்லாத நடவடிக்கை.
1: ஆமாம், அன்சேஃப் கண்டிஷனை விட அன்சேஃப் ஆக்ட் தான் 90% வருது. அந்த அன்சேஃப் ஆக்டோட ரூட் காஸ் பாத்தீங்கன்னா பிஹேவியர் தான்.
0: ஆக்சிடென்ட்ஸ் டோன்ட் ஹேப்பன்,
1: தே ஆர் காஸ்டு.
0: பிஹெச்எல் எழுதி வச்சிருப்பாங்கல்ல?
1: ஆமா, எழுதி வச்சிருப்பாங்க.
0: முன்னாடி வந்திருக்கோம் நாங்க அடிக்கடி ஒளிப்பதிவுக்கெல்லாம், பார்த்த ஞாபகம்.
1: அன்சேஃப் கண்டிஷனுக்கும் யார் ரீசன்? ஒரு ஆட்டிடியூட் தான், அந்த வேலையை யாரோ சரியா செய்யல. அப்போ இது 100% நம்ம பிஹேவியரை அட்டாக் பண்ண மட்டும்தான் விபத்துகளை தவிர்க்க முடியும். அதனால அந்தந்த டாபிக் எடுத்து அதில் தான் எம்எஸ் நம்ம முடிச்சோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டியும் நம்ம இதுலயும் ஹெல்மெட் மேண்டேட்டரின்னு நமக்கு தெரியும், ஃபைன்காக தான் போடுவாங்க.
0: வெல்டிங் பண்ணும்போது கூலிங் கிளாஸ் போடணுன்றது மேண்டேட்டரி,
1: ஆமாம்,
0: பட் போட மாட்டோம். ரிஸ்க் எடுக்கிறது, ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு
1: அது வந்து ஏதோ ஒரு டயத்தில் அந்த பார்ட்டே இல்லாமல் போயிடும், அது இல்லாமல் வாழற மாதிரி சூழ்நிலை வந்து.
0: எம்எஸ் எப்போ முடிச்சிங்க?
1: எம்எஸ் வந்து 2019.
0: கடகடான்னு போறீங்க, 2014 தான் டிப்ளமா முடிக்கிறீங்க, 14-15 ஏஎம்ஐ முடிச்சிடுறீங்க,
1: 16 ஜாயின் பண்ணி 19, 3 வருஷம்
0: எம்எஸ்
1: பை ரிசர்ச் அது முடிச்சாச்சு. இதுக்கிடையிலே வந்து எம்எஸ்சி சைக்கோ தெரப்பி அண்ட் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கும், அது வந்து பிட்வீன்ல முடிச்சிருக்கும்.
0: கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸா?
1: ஆமாம்.
0: எப்பயுமே தினகரன் புத்தகமும் கைமா இருப்பார் போல்ற?
1: அப்படி சொல்ல முடியாது, வே ஆஃப் லேர்னிங் என்னோடது வித்தியாசமாக இருக்கும். நான் புக்ஸை படிச்சு கற்றுக்கிறத விட நிறைய நெட்டில் படிப்பேன். என்னோட ஏஎம்ஐக்கும்

0: காமர்ஸ் படிக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டில் சில ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்குது. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. என்பிடிஎல்னு ஒரு வெப்சைட்,
1: ஓ
0: நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னிக்கல் என்ஹான்ஸ்டு லேர்னிங். எல்லா ஐஐடியோட வீடியோ லெக்சரும் இலவசமாக கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் கேட் கோச்சிங்.
1: அந்த வெப்சைட் பேர் சொல்லுங்க.
0: என்பிடிஇஎல் ஸ்வயம் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. ஐஐடி மெட்ராஸ் தான் இதோட கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி. நிறைய வீடியோ லெக்சர்ஸ் நம்ம பார்க்க பார்க்க படிக்கிறத விட கற்றலின் கேட்டல் நன்று, அதை விட பார்த்தல் நன்று. இது எல்லாமே நமக்கு அப்படியே ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்கும். ஒரு இன்ஜினியரிங்கே ஒரு கேப்சூலாக கொடுப்பாங்க. ஏஎம்இல உங்களுக்கு டீச்சரே கிடையாது. அப்போ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: பிஹெச்டி எப்போங்க? முனைவர் பட்டம்
0: 2020 கோவிட் டயத்தில் ஜாயின் பண்ணேன். இது முடித்தவொடனே அதே கைடு எடுத்துக்கிட்டாரு.
1: கைடெல்லாம் உங்களை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தினகரன் வைக்கப்படுறாருங்க.
0: அதனால அதை ஜாயின் பண்ணி அதுவும் வந்து லாஸ்ட் இயர் முடிச்சு,
1: கடந்த ஆண்டு
0: 4.5 இயர்ஸ்
1: முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது
0: தினகரன்.
1: ரொம்ப அருமையான ஒரு பயணம் தினகரன். இப்போ நிச்சயமாக நான் ஆரம்பத்தில் சொன்னதை வந்து நேயர்களும் இப்போ ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிற்படுத்தப்பட்ட ஒரு கிராமத்திலேருந்து ஒரு குடும்பத்திலேருந்து வந்த நீங்கள் ஐடிஐ படிச்சுட்டு பல்வேறு இடங்களில் பயணம் செய்து பிஹெச்சியில் தத்துப்பிள்ளைன்னு சொல்லலாம் போல் இருக்கு. அங்கே இவ்வளோ தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு மாற்றம் மனநிலையிலையும் சரி பதவியிலையும் சரி. இப்போ என்னவா இருக்கீங்க?
0: அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கேன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில்.
1: அதோட தொழிலாளர் கல்வி ஆசிரியராகவும் இருக்கு. இந்த வார நிகழ்ச்சியத்தோட நிறைவு செய்வோம். நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒருத்தரோட பேசணும் அப்படின்னு சில பேர் விருப்பப்படுவாங்க. நீங்க வேற ஒரு வெப்சைட் பேர்லாம் சொல்லியிருக்கீங்க, என்பிடிஇஎல் ஸ்வயம் அப்படின்னுலாம் சொல்றீங்க. யாராவது ஒரு மாணவர் கூட கேட்டிருக்கலாம் இதை வந்து என்ன இருக்கு அதுக்குள்ளார அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படலாம்.
0: இன்னொன்னு கியான் ஒன்று இருக்கு சார்,
1: கியான்
0: குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் அகடமிக் நெட்ஒர்க்ஸ். இது வந்து நான் 3 கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ் என்னன்னா தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சி, கோயம்புத்தூர் பிஹெச்சி இவங்க மட்டும்தான் லைசன்ஸ்டு ஏஜென்சி. இந்த கோர்ஸ் 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் நடக்கும். ஹேண்டில்டு பை ஃபாரின் ஃபேக்கல்ட்டி. 2000 ரூபா தான் அந்த கோர்ஸுக்கு. இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே போய் அந்த அட்மிஷன் சேர்ந்தாலும் அந்த பேப்பர் வந்தால் அது எலிமினேட் ஆகிடும். ஒரு வெளிநாட்டு
1: முன்னாடி படிச்சுட்டாரு
0: அது வந்து எலிமினேட் ஆகிடும். பிஹெச்டி படிக்கிறப்போ என்பிடிஎல்ல கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கியானில் கூட இந்த சர்டிஃபிகேட் முடிச்சா அந்த கோர்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஃபாரின் ஃபேக்கல்ட்டி வந்து அந்த நாட்டோட டெக்னாலஜியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்கீமை கொண்டு வந்துருக்கு.
1: சரிங்க, இப்போ உங்கள் கைபேசி என்ன சொல்லிடுவோம். அடுத்த வாரம் தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசுவோங்க. நேர்களை குறித்துக் கொள்ளுங்கள். பாரத மிகுமின் நிறுவனத்தின் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவங்களுடைய கைபேசி எண் 99 40 86 98 96. மீண்டும் ஒரு முறை டி தினகரன் அவங்களுடைய கைபேசி எண் 99 40 86 98 96. அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம் தினகரன்.
2: உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களை சந்திச்சோம். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிரா. இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான பொருளாதார தூதரக நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் அபுதாபியில் இன்று கையெழுத்தாயின. ராணுவ ஒத்துழைப்பு, கட்டமைப்பு, பெட்ரோலிய கையிருப்புகள், எல்பிஜி விநியோக பிரிவுகளில் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.

நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெட்ஸிலும் இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. நிலையத்தின் நேரம் 5:30. நேர்கள் இனி கேட்கலாம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 154,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியும் 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்து நாட்டின் மேம்பட்ட உற்பத்தி திறனை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் குறுவை நெல் சாகுபடி மற்றும் முக்கிய அணைகளின் நீர் இருப்பு நிலைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், வேளாண் நீர்வளத்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் விபத்துக்களை தடுப்பது குறித்து ஆராய புதிய குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது தொடர்பாக நாளை பட்டாசு ஆலை சங்கங்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசு கொள்கை ரீதியான மாநில உரிமை சார்ந்த நிலையை கடைபிடிக்கும் அதே நேரத்தில் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளரிடம் பேசிய அவர், கல்வி மாநில பட்டியலுக்கு வரவேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்றும், நீட் தேர்வை ரத்து செய்ய சட்டப்பூர்வமான வழிமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 2026 ஆண்டிற்கான ஓராண்டு

ஆண்டு தொழில் முனைவோர் சான்றிதழ் கல்விக்கு மாணாக்கர் அதன் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. பச்சை பயிறு கொள்முதலை அதிகரிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் இக்கூட்டத்தில் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று பார்வையிட்டார். இப்பணிகள் 3 வாரங்களுக்குள் நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வரும் 26ஆம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கத்தை விட 4 நாட்கள் முன்னதாகவே பருவமழை தொடங்க உள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

மனிதன் நல்ல மனநலத்துடன் இருந்தால்தான் அவன் செய்யும் செயல் திறன் பெற்றதாக இருக்கும். அது அவனுக்கு மட்டுமில்லாமல் உலக நன்மைக்கும் வழிவகுக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். கணினி தரவு மேம்பாட்டு பணிகள் காரணமாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமானது நுகர்வோர் சேவைகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் கணினி தரவு வழங்கிகளை படிப்படியாக மேம்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருது. இதன் காரணமாக திருச்சி மண்டலத்துக்குட்பட்ட திருச்சி மின் பகிர்மான வட்டம் முழுவதும் இணையவழி மின்கட்டண செலுத்தும் புதிய மின் இணைப்பு விண்ணப்ப சேவைகள் நாளை காலை 6 மணியிலிருந்து இம்மாதம் 17ஆம் தேதி வரை இரவு 11:59 வரைக்கும் இயங்காது அப்படின்னு திருச்சி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: உணவு கலாச்சாரத்துல ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய மாற்றங்களால நோய் தாக்குதல் அதிகமாயிருக்குங்க. மாற்றங்கள் என்னைக்குமே மாறாதுதான், ஆனா எந்த மாற்றங்களும் நமக்கு நன்மை மட்டும்தாங்க செய்யணும். இன்னைக்கு உணவை மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளுடன் இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
1: நம்மளோட உணவு கலாச்சாரம் ரொம்பவே மாறிடுச்சுங்க. நம்மளோட பாரம்பரியத்துல முடிஞ்ச அளவு வீட்டுல சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவோம். என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு டிராவல் பண்றோம், ஏதோ ஒரு திருவிழா இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறோம், அங்க நம்ம நம்மள நினைச்ச மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துப்போம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் என்னாச்சுன்னா ரெடிமேட் ஃபுட் மேல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மேல நம்மளுக்கு ரொம்ப ஈர்ப்பு அதிகமாகி அதுதான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, பசிக்காக சாப்பிட்டது போக ருசிக்காக சாப்பிட்ற நிலைமை மாறி போச்சுங்க. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இது எல்லாமே நம்மளோட பாரம்பரியத்துல நம்ம வாழ்வியல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. காலை உணவு முடிஞ்ச அளவு காலை 8-10 மணிக்குள்ள எடுத்துக்கிறது, மதிய உணவு 1-1.5 மணிக்குள்ள எடுத்துக்கிறது, இரவு உணவு பொறுத்தளவு நம்மளோட வேலை பொறுத்து, நம்மளோட தொழில் சார்ந்து, நம்மளோட இருப்பிடம் சார்ந்து முடிஞ்ச அளவு 8 மணிக்குள்ள எடுத்துக்கிறது நல்லது. இதுதான் வந்து ஒரு பேட்டர்னா எடுத்துக்கிறணும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, காலை உணவு வந்து 10 மணிக்குள்ள சாப்பிட்றத 12 மணிக்கு எடுத்துக்கிறது, மதிய உணவு 3-4 எடுத்துக்கிறது, இரவு உணவு நைட்டு 12-3 மணி முடிக்கு எடுத்துக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் போகும்போது ஃபுட் பாய்சன் ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த உணவு உடலை வந்து காக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஊன்றுகோல், ஆனா அதவே நம்ம மறந்துட்டோம். இதை வந்து ஒரு பொழுதுபோக்கா போற இடத்துல எல்லாம் நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகுறதுக்காக என்னென்ன பண்றோமோ அது மாதிரி இந்த உணவை நம்ம கொண்டு போறோம். உணவு வந்து முறை தவறி சாப்பிடவே கூடாதுங்க, அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் அது நம்மளுக்கு நல்லது பண்ணும். காலை உணவு பொறுத்தளவு நல்ல ஒரு புரத சத்து நிறைய

0: இந்த ஏதாவது சாலட் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிறு தானியங்கள், சிறு பயிர் வகைகள் எடுத்துக்கிறது நல்லது. மதிய உணவுல கீரை காய்கறிகள் தான் நிறைய இருக்கணும். சாப்பாடுல இந்த பட்டை தீட்டி அரிசியை முடிஞ்சளவு குறைச்சிட்டு நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளான கருப்பு கவுனி அரிசி, சிகப்பரிசி, மாப்பிளை சம்பா, குதிரைவாளி இந்த மாதிரியான அரிசி வகைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இரவு உணவு பொறுத்தளவு ஆவியில இந்த உணவுகள் ரொம்ப எடுத்துக்கிறது நல்லது. இதுதான் நம்ம ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணணும். சில நேரங்கள்ல இந்த உணவு வகைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காம இல்ல ரொம்ப விலை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சா வாரத்துல ஒரு 2 நாளாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவு இந்த பாலிஸ்டு பட்டை தீட்டப்பட்ட அரிசி வகைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சில உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது அந்த உணவோட வேறு சில உணவுகளை சேர்க்கும் போது அது ஃபுட் பாய்சனாக மாறுது. உதாரணத்துக்கு சில அசைவ உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த அசைவ உணவுகளோட இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கீரை வகைகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், தயிர் இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், சில நேரங்களில் அதிகமான எண்ணெய் சேர்ந்த அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய செரிமானங்கிறது ஒவ்வொருத்தரோட உடல் வாக்கு ஏற்றமாக தாங்க இருக்கும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எல்லாத்துக்கும் நினைச்ச உடனே அதிகமாக சுரந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சுரக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம உடலோட நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அது சுரக்கும். அது மட்டும் இல்லை, எடுக்கிற அந்த உணவு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும் ரொம்ப குறைந்த அளவும் இருந்தால் நம்மளோட அந்த கட்டோட ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், கட் இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால எந்த அளவு டைஜஷன் பண்ணி எந்த அளவு நம்மளுக்கு தேவையான சத்துக்களை உடல் கொடுக்க முடியுமோ அந்தளவு பண்ணும். ஆனால் நம்ம ஓவர்லோடு கொடுக்கும்போது அது அப்படியே தேக்கம் ஏற்பட்டு ஒரு ஃபுட் பாய்சனை உருவாக்குது. இதனால உயிரிழப்பே ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ முடிஞ்சளவு இந்த சர்வீகித உணவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மாதிரியான உணவு நம்ம உடம்புக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரியான மாற்றங்கள் தாங்க நம்ம உடம்புக்கு ஏற்படும். அதனால இந்த உணவை எடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது.
1: உணவை பொழுதுபோக்குக்காக சாப்பிடாம முறைப்படி எப்படி சாப்பிடணும்னு சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே. மகாலிங்கம் அவர்கள்.

அர்ப்பரித்து கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 893 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு குடிநீர் நிறுத்தம் அப்படின்னு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில் துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின்போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் மூணு பேரும் கலந்தாராயிச்சு இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்டாசு அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். அது நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். முதல் மூணு வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க

0: புதிய ஆட்சி அமைச்சிருக்கும், 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
1: தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும், அதன் பின்னர்தான் தாவேகர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேகா அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1,000-க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர்

0: பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமஸ் இங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஸ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்கப்பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில் துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தின் நேரம் 6:40. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் தகவல்களுடன் கூடிய திரை இசை பாடல்கள்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: கணினி தரவு மேம்பாட்டு பணிகள் காரணமாக நம்ம திருச்சி மண்டலத்துக்குள்பட்ட திருச்சி மின்பகிர்வான வட்டம் முழுவதும் இணையவழி மின்கட்டணம் செலுத்துபவர்களும் புதிய மின் இணைப்புக்கு விண்ணப்ப சேவைகள் நாளை காலை 6 மணி முதல் 17ஆம் தேதி இரவு 11:59 வரைக்கும் இயங்காதுன்னு திருச்சி மின்பகிர்வான வட்ட மேற்பார்வை பொறியாளர்கள் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கையில் இருக்க ஸ்மார்ட் போன்கள் நிலவுக்கு மனிதனை அனுப்பிய அப்போலோ 11 விண்கலத்தில் இருந்த கணினியை விட 1000 மடங்கு அதிக வேகம் கொண்டவையாங்க. நம்ம கையில் இருக்குது வெறும் ஃபோன் இல்லைங்க, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். என்ன நேயர்களே, ஆச்சரியமா இருக்குதா? சரி, இந்த ஆச்சரியத்திலிருந்து விடுபட இதோ நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்கவிருக்கும் பாடல் கார்த்திக் சாதனா சர்கம் குரலில் பகவதி திரைப்படத்திலிருந்து.

அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்க்கலாமா? நம்மளை பலருக்கு தேன் பிடிக்கும். ஆனால் ஒரு பவுண்ட் அதாவது சுமார் 450 கிராம் தேனை சேகரிக்க தேனீக்கள் எத்தனை மலர்களுக்கு தேடி போகுது தெரியுமா? சுமார் 20 லட்சம் மலர்களை தேடி போகுதாங்க. கூட்டு உழைப்பிற்கு இதை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? கேட்டு இணைஞ்சிருங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை. அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்னைக்கும் நாளைக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மழை, புயல், வெள்ளம் மற்றும் இடிமின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மைய தொலைபேசி எண்களான 4365177 கட்டணமில்லா தொலைபேசி எண்களான 1800-233-4233 மற்றும் வாட்ஸ்அப் எண்களான 811-555-5558 ஆகிய எண்களில் இயங்கி வருதுங்க. இக்கட்டுப்பாட்டு மையத்தில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் அலுவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். எனவே பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் இருப்பின் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.

வீட்டில் நத்தை மாதிரி போகிறேன்னு சொல்லுவாங்கங்க. நத்தை மாதிரி சின்ன உயிரினம் எவ்வளோ காலம் தூங்கும்னு நினைக்கிறீங்க? சில வகை நத்தைகள்லாம் ஒரு முறை தூங்குச்சுன்னா 3 ஆண்டுகள் வரக்கூட தூங்குமாங்க. அடேங்கப்பா, இது வல்லவா தூக்கும்? இணைதிருங்கள் நேர்களே, இது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து.

வானிலை முன்னறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடலில் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகள் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. விழுப்புரம்

கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் யாரும் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

நம்ம ஒரு முறை வாய் விட்டு சிரிப்பது 10 நிமிடம் உடற்பயிற்சி செய்வதற்கு சமமான நன்மைகளை தருதாங்க. சிரிக்கும் போது நம்ம உடல்ல எண்டோஃபின் அப்படிங்கிற மகிழ்ச்சியான ஹார்மோன் சுரக்குதுங்க. அதனால எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. இது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

உலகத்துல மிக பெரிய விலங்கான நீல திமிங்கலம் இதை எவ்வளவு பெருசு தெரியுமாங்க? அது ஒரு சின்ன கார் அளவாங்க. அதோட ரத்த நாளங்கள் ஒரு மனிதன் நீந்தி போற அளவுக்கு அகலமானவையாமங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இது உங்களுக்கான அடுத்த பாடல் அயன் திரைப்படம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் மாவட்ட செய்தி மடல்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
2: வெப்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வரும் நாட்களில் அது மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக ஹீஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரெட் ஜோன் பிரிவில் 2 படுக்கைகளும் ICUவில் 4 படுக்கை வசதிகளும் 8 படுக்கைகள் கொண்ட தனி வார்டில் ஏசி பிரிட்ஜ் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் 40 மேற்பட்ட இடங்களில் ORS கரைசல் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உடன் வருபவர்களுக்கும் அதை அருந்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பத்தின் காரணமாக உருவாகும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. வெயிலில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். தொடர்ச்சியாக வெயிலில் இருக்காமல் அவ்வப்போது நிழலில் சற்று ஓய்வெடுக்க வேண்டும். நீர் சத்தை அதிகரிக்கும் வகையில் நீர் சத்து மிகுந்த ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் வெப்பநிலை 105 டிகிரிக்கு அதிகமாக இருந்தால் உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி செய்ய வேண்டும். குறிப்பாக உடல் வெப்பநிலை குறைக்கும் வகையில் குளிர்ந்த நீரில் அவர்கள் உடலை சுத்தப்படுத்துவது, ஐஸ் கட்டிகளை கொண்டு உடலை குளிர்ச்சியாக்குவது உள்ளிட்டவற்றை உடனடியாக செய்ய வேண்டும். அதன்பின் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள். எப்போது வேண்டுமானாலும் மருத்துவமனைக்கு வருகை தந்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி மலைக்கோட்டை கோவில் தெப்பகுளம் தூர்வாரும் பணி நடைபெற்றது. திருச்சியின் அடையாளமாக விளங்குவது மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டை கோவிலுக்கு சொந்தமான தெப்பகுளம் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் NSP சாலையில் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் தற்போது சுமார் 12 அடி ஆழத்திற்கு தண்ணீர் உள்ளது. அந்த தெப்பகுளத்தை சுற்றிலும் தரைக்கடைகள் இருந்தன. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த தரைக்கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து தெப்பகுளத்தை முழுவதும் தூர்வாரி அதனை அழகுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. அதன் அடிப்படையில் மலைக்கோட்டை தெப்பகுளத்தை தூர்வாரும் பணியை மாநகராட்சியினர் ஈடுபட்டனர். முதல்கட்டமாக 3 மின் மோட்டார்கள் மூலம் தெப்பகுளத்தில் இருந்து தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றும் பணி நடைபெற்றது. அதன்பின் தெப்பகுளத்தில் உள்ள சகதி மற்றும் கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டு முழுமையாக தூர்வாரும் பணிகள் முழுமையடைந்தது. மீண்டும் காவிரி நீரை கொண்டு தெப்பகுளம் தண்ணீரால் நிரப்பப்படும் என மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைக்கோட்டை தெப்பகுளம் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்டது எனவும் அதன்பின் தற்போதுதான் மீண்டும் தூர்வாரப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஒரே இடத்தில் திரட்டி அறிவுரை கூறிய திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் 364 பேரை திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் வரவழைத்தனர். அவர்கள் அனைவரையும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தின் முன்பு ஆஜர்படுத்தினர். அவர்கள் அனைவரும் தனிப்பட்ட விவரங்கள், குடும்ப சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் கேட்டறிந்தார்.

0: தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கினார். குறிப்பாக இனிமேல் எந்த விதமான குற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது, அவ்வாறு ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இனிமேல் குற்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டோடு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர். திருச்சி மாவட்டத்தில் இதுபோன்ற நிகழ்வு இதுவே முதல் முறையாக நடத்தப்பட்டது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் May 12 உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. அரசு மருத்துவமனை டீன் குமரவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர்கள் மருத்துவர்கள் கலந்து கொண்டு மெழுகுபடுத்தியை எட்டினர். தொடர்ந்து கேக் வெட்டி அவர்கள் செவிலியர் தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினார்கள். பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிளியனூர்பட்டி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 10 லட்சம் மதிப்பீட்டில் நாற்றங்கால் அமைக்கப்பட்டுள்ள இடத்தை மரக்கன்றுகளை பாதுகாப்பு செய்து பராமரிக்கப்பட்டு வரும் செயல்பாடுகளையும், பொன்னுசங்கப்பட்டி கிராமத்தில் கிராமப்புற கட்டிட பராமரிப்பு திட்டத்தின் கீழ் 98,000 மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதையும், வீரமச்சான்பட்டி ஊராட்சியில் 5வது நிதி சுகாதார மானிய திட்டத்தின் கீழ் 65 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீரமச்சான்பட்டி வட்டார வள ஆய்வகத்தின் கட்டுமான பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைவாகவும் தரமானதாகவும் முடித்திட சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அறிவுறுத்தினார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஈ கதிரவன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிரா அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிர முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில்

செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் July 23 தொடங்கி August 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்குட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரான் தொடர்பான எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர் இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார்.
பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டு

கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர்

0: நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

தமிழர் உலகம். நிகழ்ச்சியில் இன்று கரும்பு சாகுபடியில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள், வானொலி வேளாண் பள்ளி பாட வரிசையில் நிறைவு பாடமாக இன்று அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டுதல், இது குறித்து பாடம் நடத்தவிருக்கிறார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உணவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் மாரிமுத்து அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெல்லிசை அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில் விவசாய பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். விவசாயிகளாகிய நாம ஒவ்வொருத்தருமே நம்ம பகுதிக்கு ஏத்த மாதிரியும் மண்ணுக்கு ஏத்த மாதிரியும் பயிர்களை சாகுபடி செஞ்சுட்டு வரோம். நாம சாகுபடி செய்யற பயிர்ல நட்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பட்டம் பார்த்து நடவு செய்யறோம். பொதுவா விதை முதல் விளைச்சல் வரைக்குமே பார்த்து பார்த்து தான் சாகுபடி செய்யறோம். எப்படியாவது நிலையான வருமானத்தையும் நினைச்சபடி மகசூலையும் எடுக்கணும்னு தான் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறோம். அந்த வகையில நம்ம தமிழ்நாட்டுல நிலையான வருமானம் தரக்கூடிய பணப்பயிர்கள்ல கரும்பும் ஒன்னா இருக்கு. உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஏன்னா விவசாயிகளோட பொருளாதார நிலையிலையும் தொழில்துறை ஆற்றல்லையும் மண்வள மேம்பாட்டுலயும் கரும்பு பயிர் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன், நம்ம இந்திய நாட்டோட பொருளாதார வளர்ச்சியிலையும் கரும்பு சாகுபடியோட உற்பத்தி திறன் முக்கிய பங்கு வகிக்குது. தமிழ்நாடு சர்க்கரை கழகமானது சர்க்கரை, வெல்லம், மின்சார உற்பத்திய ஊக்குவிக்கிறது கரும்பு சாகுபடியாளர்களோட வாழ்வில் வெளிச்சம் பிறக்க ஏதுவா இருக்கு.
1: கரும்பு பயிர் நட்டு பாரு, கவலையெல்லாம் தீரும் பாரு, விவசாயி வாழ்க்கையில வெளிச்சம் போறக்கும் பாரு.
0: இத கருத்துல கொண்டு திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையமும், சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையமும், சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையமும் இணைஞ்சி கரும்பு சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பிலான வானொலி வேளாண் பள்ளி பாடங்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7:25 உழவர் உலகத்துல தொடர்ந்து 13 வாரங்களும் ஒளிபரப்பிக்கிட்டு வந்தோம்.

0: 13 பாடங்களில் முதலாவது பாடமாக கரும்பு அறிமுகமும் முக்கியத்துவமும் என்ற தலைப்பில் திருச்சிராப்பள்ளி சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் க. அண்ணாதுரை அவர்கள் பாடத்தை தொடங்கி நடத்தி வைத்தார்.
1: கரும்பு மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவை உலகில் சர்க்கரையின் முக்கிய ஆதாரங்களாகும். உலகில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த சர்க்கரையில் 60% கரும்பிலிருந்து மட்டுமே பெறப்படுகிறது. ஆசிய கண்டமே சர்க்கரை உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐரோப்பா கண்டம் உள்ளது. ஆசியாவில் பெரும்பாலான சர்க்கரை கரும்பிலிருந்து பெறப்படுகிறது. அதே சமயம் ஐரோப்பாவில் சர்க்கரை வள்ளி கிழங்கிலிருந்து பெறப்படுகிறது. தற்போது 79 மேற்பட்ட நாடுகளில் 16 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் கரும்பானது உற்பத்தி செய்யப்படுகிறது. உலகின் கரும்பு விளையும் நாடுகளில் பரப்பளவு 3.93 மில்லியன் ஹெக்டர் மற்றும் உற்பத்தி 167 மில்லியன் டன் ஆக இந்த கரும்பு விளையும் நாடுகளில் உலக பரப்பினை பார்க்கையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் கரும்பு பரப்பில் கிட்டத்தட்ட 50% மிகப்பெரிய பரப்பளவை கொண்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், குஜராத், பீகார், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் உள்ளன. இந்த 9 மாநிலங்களும் மிக முக்கியமான கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிலங்களாகும். கரும்பு உற்பத்தியிலும் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா உள்ளது. உற்பத்தி திறன் அடிப்படையில் ஒரு ஹெக்டருக்கு 100 டன்களுக்கும் மேல் உற்பத்தி செய்து தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகியவை உள்ளன. முக்கிய கரும்பு விளையும் மாநிலங்களில் பீகார் மிக குறைந்த உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. சர்க்கரை தொழில் நாட்டில் ஜவுளி தொழிலுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய வேளாண் அடிப்படையிலான தொழிலாகும். இந்தியாவில் கரும்பு 2வது மிக முக்கியமான தொழிற்பயிராக சுமார் 4.57 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்படுகிறது. உலக அளவில் பிரேசிலுக்கு பிறகு இந்தியா சர்க்கரை உற்பத்தியில் 2வது பெரிய நாடாக உள்ளது. இதன் உற்பத்தி 355.7 மில்லியன் டன்கள் மற்றும் உற்பத்தி திறன் 778.97 டன் ஹெக்டருக்கு ஆகும். சுமார் 4 மில்லியன் விவசாயிகள் கரும்பு சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் சுமார் 1.56 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் 400,000 விவசாயிகளால் கரும்பு பயிரிடப்பட்டு 161 லட்சம் டன் சர்க்கரை உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் இங்கு 45 சர்க்கரை ஆலைகள் உள்ளன. இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவில் 4வது பெரிய சர்க்கரை உற்பத்தி செய்யும் மாநிலமாக திகழ்கிறது. இந்தியாவில் கரும்பு சாகுபடி பல்வேறு வேளாண் நிலைமைகளின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. முளைப்பதற்கு ஒப்பீட்டளவில் நீண்ட காலம், அதாவது ஆரம்ப கட்டத்தில் பயிர் வளர்ச்சி மெதுவாக இருப்பது, அதிக இடைவெளி, அதிக அளவில் உரமிடுதல் மற்றும் அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்தல் போன்ற காரணிகள் களைகளுக்கும் அவற்றின் வளர்ச்சிக்கும் உகந்த சூழலை உருவாக்குகின்றன. கரும்பில் உள்ள களைகள் முறையே 90.5 விழுக்காடு மற்றும் 94.6 விழுக்காடு கரும்பு மற்றும் சர்க்கரை மகசூல் இழப்பினை ஏற்படுத்துகின்றன. வேளாண் இயந்திரமாக்கல் ஆசியா ஆய்வின்படி கரும்பில் களைகளால் ஏற்படும் மகசூல் இழப்பு பல்வேறு மாநிலங்களில் 6.6 முதல் 43.3% வரை இருந்தது. இது இந்தியாவில் சுமார் 5,503.75 கோடி ரூபாய் பொருளாதார இழப்புக்கு வழிவகுக்கிறது. தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் முழுவதையும் மற்றும் கடலூர், திருச்சி, கரூர், அரியலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கிய காவிரி டெல்டா மண்டலத்தில் கரும்பு பொதுவாக நீர்ப்பாசனத்தின் கீழ் பயிரிடப்படுகிறது. கரும்பில் உற்பத்தி திறனை குறைப்பதில் களைகள் ஒரு முக்கிய காரணியாக உள்ளன. டெல்டா பகுதியில் பொதுவான நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ள கால்வாய் நீர் மற்றும் களை விதைகள் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குறிப்பாக மண் அணைத்த பிறகு வளரும் களை செடிகள், கொடி களைகள் போன்ற களைகள் வரப்புகளில் வளரத் தொடங்கி கரும்பு வளர்ச்சி மற்றும் அறுவடைக்கு இடையூறினை ஏற்படுத்துகிறது. கரும்பு பயிருக்கு களை போட்டியின் முக்கியமான காலம் 120 நாட்கள் வரை ஆகும். கரும்பில் களைகளை கட்டுப்படுத்த பல களை மேலாண்மை முறைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் காவிரி டெல்டா பகுதியில் கரும்பு பயிரின் வளர்ச்சியின் பருவம் முழுவதும் களைகள் தடையாக இருப்பதால் இங்கு களை மேலாண்மைக்கான வழிமுறைகளை கண்டறிவதற்கான ஆய்வுகள் மிக குறைவாகவே இருக்கிறது. இந்தியா உலகின்

0: இரண்டாவது பெரிய உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் ஆகும். சுமார் 5 முதல் 5.5 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் இருந்து ஆண்டுதோறும் தோராயமாக 450 முதல் 490 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த பயிர் கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் எத்தனால் கலவைக்கு மிகவும் முக்கியமானது. உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய உற்பத்தியாளர் மற்றும் மகாராஷ்டிரா ஆகியவை உற்பத்தியில் முன்னணியில் உள்ளன. அதிக மகசூல் தரும் ரகங்கள் மற்றும் நீர்ப்பாசனம் காரணமாக சராசரி உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு 75 to 80 டன்களுக்கு மேல் உள்ளது. இதில் தமிழ்நாடு அதிக அளவு உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. இந்தியாவில் கரும்பினை பற்றிய அறிமுகத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை அறிவது மிகவும் முக்கியம். முக்கியமான பணப்பயிராக இருப்பதால் இது ஜவுளி தொழிலுக்கு பிறகு இரண்டாவது பெரிய வேளாண் அடிப்படையிலான தொழிலான சர்க்கரை தொழிலுக்கு ஆதரவளிக்கிறது. பொருளாதாரத்தில் பங்கினை பார்க்கும் பொழுது இது லட்சக்கணக்கானோருக்கு நேரடியாகவோ மறைமுக வேலை வாய்ப்பினையை வழங்குகிறது மற்றும் எத்தனால் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. வேளாண் காலநிலை மண்டலங்களை பொறுத்தவரை சாகுபடி 2 முக்கிய பிராந்தியங்களில் நடைபெறுகிறது. துணை வெப்பமண்டல பகுதி, அதாவது வட இந்தியா, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உத்தரப்பிரதேசம், பீகார், பஞ்சாப், மற்றும் வெப்பமண்டல பகுதியாக தெற்கு அல்லது மேற்கு பகுதிகளாக மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா. சிறந்த கால சூழ்நிலைகள் இருப்பதன் காரணமாக இந்த தொழில் தெற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறனை பார்க்கும் பொழுது தோராயமாக சுமார் 5.55 மில்லியன் ஹெக்டராக இந்திய அளவில் இருக்கிறது. இதன் உற்பத்தி திறனாக தோராயமாக 450 முதல் 490 மில்லியன் டன்களாக இருக்கிறது. உற்பத்தி திறன் தோராயமாக ஒரு ஹெக்டருக்கு 75 to 85 டன்களாகவும் இருக்கிறது. முக்கிய உற்பத்தி செய்யும் மாநிலங்களாக உத்தரப்பிரதேசம், அது சுமார் 40 to 45% பங்கினை அதிக சாகுபடி பரப்பளவுக்கு பெயர் பெற்று இருக்கிறது. இரண்டாவதாக மகாராஷ்டிரா, இது இரண்டாவது பெரிய மாநிலம், சிறந்த நீர்ப்பாசனம் காரணமாக அதிக உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. கர்நாடகா, இது மூன்றாவது பெரிய உற்பத்தியாளர் மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவில் கரும்பு சாகுபடி மற்றும் உற்பத்தியில் உள்ள வரலாற்று போக்குகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், தட்பவெப்ப நிலைகள், பொருளாதார கொள்கைகள் மற்றும் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேம்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன நுட்பங்கள் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் போன்ற தொழில்நுட்ப புதுமைகள் கரும்பு விளைச்சல் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. காலநிலை மாற்றம் மற்றும் மழைப்பொழிவு முறைகள் மற்றும் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற அதன் தொடர்புடைய தாக்கங்களும் கரும்பு வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறனை கணிசமாக பாதிக்கின்றன. பொருளாதார கொள்கைகள் மற்றும் அரசாங்கத்தின் தலையீடுகள் இந்தியாவில் கரும்பு சாகுபடியின் போக்கை மேலும் வடிவமைத்து உள்ளது. மானியங்கள், விலை கட்டுப்பாடுகள் மற்றும் வர்த்தக கொள்கைகள் கரும்பு சாகுபடி தொடர்பான விவசாயிகளின் முடிவுகளில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தி உள்ளன. கரும்பில் தரமும் முதிர்ச்சி நிலையும் ரகங்களை பொறுத்தும் அதனை அறுவடை செய்யும் வயதை பொறுத்தும் மாறுபடும். கரும்பு வெட்டும் பொழுது தரைமட்டத்திற்கு கீழ் 1 அல்லது 2 அக்கலம் வெட்ட வேண்டும். மேலாக வெட்டுவதால் சர்க்கரை அதிகம் உள்ளதும் நல்ல எடை வரக்கூடியதுமான அடிக்கரும்பு வீணாகிவிடும். மண்ணின் தன்மையை பொறுத்து வெட்டுவதற்கு 10 முதல் 15 நாட்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச கூடாது. கரும்பை சுத்தமாக வெட்டி அனுப்புவதால் கரும்பிற்கு அதிக விலை கிடைக்கும். தற்போது ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக அறுவடை இயந்திரத்தின் மூலம் கரும்பினை அறுவடை செய்வது மிகவும் லாபகரமானதாக இருக்கும். இதன் மூலம் நீடித்த நவீன கரும்பு சாகுபடியின் பயன்களாக, அதாவது விதைக்கான செலவு பெருமளவு குறைக்கப்படுகிறது, முளைப்பு திறனானது அதிகரிக்கிறது, நாற்றுக்களை கையாள்வது மிகவும் எளிதாக இருப்பதால் நாற்றுக்களை அதிக தூரம் எடுத்து செல்ல முடியும், நிலத்தடி சொட்டு நீர் மற்றும் உரப்பாசன முறை ஏற்படுத்த வழி செய்கிறது, பார்களுக்கிடையே அதிக இடைவெளி இருப்பதால் பின்சை நேர்த்தி மற்றும் அறுவடைக்கு இயந்திரங்களை பயன்படுத்த முடியும், ஊடுபயிர் சாகுபடி செய்ய மிகவும் ஏதுவாக இருக்கிறது, தூர்களின் எண்ணிக்கை மற்றும் கரும்பின் நீளம் கரும்பின் எடை ஆகியவையும் அதிகரிக்கிறது. இம்முறையில் ஏக்கருக்கு சுமார் 80 முதல் 100 டன் என்ற அளவில் கரும்பினை விளைச்சலை நாம் பெற முடியும்.
1: கரும்பு சாகுபடியின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டும் தமிழகத்தில் இதன் உற்பத்தியை அதிகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையமும் சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையமும் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையமும் இணைந்து

0: கரும்பு சாகுபடியில் மகசூலை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பிலான பாடங்களை தொடர்ந்து நடத்தி வந்தோம். குறிப்பாக உயர் விளைச்சல் தரும் கரும்பு ரகங்கள், கரும்பு வளர்ச்சி கட்டங்கள், பராமரிப்பு, விதை கரும்பு தேர்வு செய்தல், கரும்பு விதை நேர்த்தி, நிலம் தயாரித்தல், நீர்ப்பாசனம், கலை மேலாண்மை மற்றும் இதர பராமரிப்பு, உர மேலாண்மை, கரும்பு வளர்ச்சியில் பயிர் பூஸ்டர்களின் பங்கு, கரும்பு பூச்சிகள் அடையாளம் மற்றும் மேலாண்மை, கரும்பை பாதிக்கும் முக்கிய பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள், கரும்பை தாக்கும் நோய்கள் தடுப்பு மேலாண்மை முறைகள், நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி, கரும்பில் ஊடு பயிரின் நன்மைகள், கட்டை கரும்பு மேலாண்மை, அரசு திட்டங்கள், காப்பீடு மற்றும் சந்தை என தொடர்ந்து 12 வாரங்கள் பாடங்கள் நடத்தப்பட்டுள்ளோம். இன்று நிறைவு பாடமாக அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டுதல் என்ற தலைப்பில் பாடம் நடத்தவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உணவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் மாரிமுத்து அவர்கள்.
1: அறுவடை பண்ண கரும்பை வந்து பதப்படுத்தி பக்குவப்படுத்துறத பத்தி பண்ணும், மேலும் அதுல இருந்து என்னென்ன உணவுப் பொருட்கள்னு சொல்றாங்க, குறிப்பாக மண்டை வெள்ளம் இப்படி சொல்றாங்கல்ல, இப்படி பண்றப்ப வந்து கரும்புல வந்து 24 மணி நேரத்துல வந்து நம்ம அறுவடை பண்ணிடணும். ஏன்னா அப்படி அறுவடை பண்ணலைன்னா அதுல உள்ள அந்த இனிப்பு கொடுக்கக்கூடிய அந்த சுக்ரோஸ் வந்து அதுல லாஸ் ஆகுது. அது மட்டுமல்லாமல் அதனுடைய எடையும் குறையுது. இப்படி பாக்குறப்ப வந்து 72 மணி நேரத்துல 17% லாஸ் ஆகுது. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து கருத்துல கொண்டு வந்து கரும்ப அறுவடை பண்றப்ப அதுல சரியான நேரங்கள்ல, அதாவது அது முதிர்ச்சி அடைஞ்சிற பருவத்துல வந்து நம்ம அறுவடை பண்ணணும். வந்து அறுவடை பண்ண கரும்பை வந்து மேலும் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு பதப்படுத்தி பக்குவப்படுத்துறதுக்கு வந்து மெச்சூரிட்டி நம்ம பார்க்கணும். வந்து மெச்சூரிட்டி பாக்குறப்ப வந்து அதுல சுக்ரோஸ் அளவு வந்து இந்த சுக்ரோஸ் அளவை வந்து நீங்க என்ன சார் சுக்ரோஸ் அளவுன்னு சொல்றாங்க, அதை எப்படி நம்ம வந்து கரும்புடைய சுக்ரோஸை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வந்து அறுவடை பண்றதுக்கு முன்னாடி கரும்பு அந்த சாரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாரை வந்து ரெஃப்ரக்டோமீட்டர்ன்னு சொல்லுவாங்க, கை விலகு மானி, அதுல ஒரு சொட்டு, அதாவது கரும்பு சாரம் சொல்றாங்கல்ல அந்த சாரை ஒரு துளி போட்டா நேரடியா அதனுடைய அளவை காமிக்கும். வந்து சுகர் அளவு வந்து கூட ஒரு அறுவடை பண்றதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு வந்து சுக்ரோசுடைய அளவு தெரிஞ்சுக்கலாம். அந்த சரீரத்துக்கு வந்து நம்ம அந்த கை விளை மாநில ஒரு சொட்டு அப்படி வச்சு நேரடியாக வந்து பார்க்கும்போது வந்து அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள சுக்ரோசுண்டை வந்து ஒவ்வொரு ரகத்துக்கும் கரும்புல மாறுபடும். வந்து குறிப்பா விவசாயிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வந்து இந்த சக்கரோடைய அளவு சுக்ரோஸ் லெவல்ல வந்து எத்தனை மாதம் கூட இருக்கும். வந்து இப்ப 10 மாதத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு ரகத்துல பொறுத்து வந்து நம்ம கரும்பு மாறும். வந்து நம்ம அறுவடை பண்றது வந்து 10 to 12 மாதம் ஆகும். வந்து பொதுவா நம்ம இந்தியாவில வந்து இந்த பிரிக்ஸ் வேல்யூ வந்து இந்த சக்கரை அளவு சொல்றல இன் டைம்ஸ் ஆஃப் டோட்டல் சாலிட் சாலிப்புன்னு சொல்லுவாங்க, மொத்த கரைசல் கரைப்பான். வந்து இந்த மொத்த கரைசல் கரைப்பான் வந்து டிசம்பர் ஜனவரி வந்து அந்த நேரங்கள்ல வந்து கரும்பை வந்து நம்ம அறுவடை பண்றப்ப வந்து பிரிக்ஸ் டோட்டல் சாலிட் சாலிப்பில் வந்து கை விளவு மாநில பாக்குறப்ப வந்து 16%-ல் இருந்து 18% இருக்கணும். வந்து அப்ப இது வந்து சரியான நேரம், இந்த 18% வந்துருச்சு அப்படின்னா வந்து அறுவடை பண்றதுக்கு உகந்தது. வந்து அந்த அறுவடை பண்றப்ப கரும்பு வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர்ல இருக்கும். வந்து அப்ப வந்து சரியான இதுல அறுவடை பண்ற வந்து 12 அப்படின்னு சொல்றப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ்லயே பாக்கணும். மெச்சூரிட்டி இண்டெக்ஸ் வந்து சரியான நேரத்துல வந்து பார்த்து அறுவடை பண்ணா இருக்கும். வந்து அறுவடை பண்ண சுகர் கேனை வந்து நல்லா வந்து அனுப்புறப்ப வந்து நல்லா எவாபரேட் ஆகாம வந்து ஷேடுல வந்து வைக்கணும். வந்து அப்படி வைக்கல அப்படின்னா அதனுடைய ஈரத்தன்மை வந்து லாஸ் ஆகும். அப்படிங்கும் போது அதனுடைய தன்மை வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வந்து மேக்சிமம் வந்து மாய்ச்சர் லாஸ் வந்து 5.6 வந்து இருக்கும். வந்து ரகத்துக்கு ரகம் மாறு. வந்து 11-12 ஏஜ் கரும்புல வந்து நல்ல ஒரு மிட் சீசன் வந்து அந்த ரகம் வந்து இருக்கு. அதுல வந்து சுக்ரோஸ் கண்டன் வந்து இருக்கும். வந்து சுக்ரோஸ் இன் பெர்சன்டேஜ் பாக்குறப்ப பிரிக்ஸ் மீட்டர்ல வந்து கண்டெடுக்க பாக்கணும். மேக்சிமம் சுக்ரோஸ் அளவு வந்து 16% இருக்கும். வந்து 16% இருக்கிறப்ப வந்து நம்ம கரெக்டான ஒரு பதத்துக்குள்ள இருக்கும். வந்து வந்து கரும்பு அறுவடை பண்ணாச்சு, கரும்பை வந்து நல்லா ஒரு இடத்துல இது பண்ணிட்டு வந்து முதல்ல நம்ம எடுக்கக்கூடியது என்னன்னா அறுவடை பண்ணது வந்து அந்த ஈரப்பதத்தை லாஸ் ஆகாம நம்ம பாத்துக்கிறோம். அதே மெயினான கையாளக்கூடியது. கரும்பை வந்து தொகையெல்லாம் உரிச்சிருக்காங்க, கிரஷ் பண்ண கிரைண்ட் பண்றாங்க, ஹாட் வாட்டர் நல்ல ஒரு இது எடுக்கிறப்ப வந்து ஜூஸ் ரெக்கவர் பண்றதுக்கு வந்து கரும்பு சாரை நம்ம பிழையிறாங்கல்ல.

இது வந்து ரோலர்ல இது பண்ணுவாங்க, இல்லது வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் வந்து இந்த பல்பா இருக்கக்கூடியது வந்து பெக்காசுன்னு சொல்றாங்க வந்து, இதை காய வச்சுட்டு வந்து பயோஃபீலுக்கு நம்ம யூஸ் பண்றோம். வந்து புளிஞ்சு எடுத்த அந்த ஜூஸை வந்து கிளியரா ஆக்குறதுக்கும் கிளாரிஃபைன்னு சொல்லுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து பண்றப்போ வந்து, அல்லது மில்க் ஆப் லைம் வந்து இதை ஆட் பண்றப்போ வந்து, லிக்விட் சுகர் மிக்சர் வந்து. அப்போ இந்த முறையை பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து லிக்விட்ல பண்ணுறப்ப கால்சியம் கார்பனேட் ஆகுது வந்து, அப்போ அட்ராக்ட் நான் சுகர் வந்து அப்போ இந்த ஃபேட்டு கம்மு அந்த வேக்ஸு ஜூஸ்ல இருந்து வந்து கிளியர் ஆகுறப்ப வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணுறப்ப வந்து ரிமைனிங் வந்து நல்லா அதனுடைய இம்ப்யூரிட்டி எல்லாம் நம்ம இது பண்ணுறப்ப வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து அந்த வெள்ளம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் வந்து. இதுதான் வந்து அந்த ஜூஸ் ரெக்கவரி பண்ண உடனே நம்ம கையாளுது. அடுத்த நிலை என்னன்னா வந்து கிளியரான கரும்பு சாரை வந்து என்ன பண்றாங்க வந்து எவாப்ரேஷன் பண்றாங்க, மேலும் வந்து அதை பாயில் பண்றப்ப வந்து குறைந்த டெம்பரேச்சர்ல ரொம்ப டைம் எடுக்கிறப்ப வந்து எவாப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஹீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீட் பண்றப்ப வந்து அதனுடைய திக்னஸ் வந்து அது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த திக்னஸ் வந்து கலர் மாறும். எப்படின்னா வந்து ப்ரௌன் கலரா வந்து ஒரு மாதிரியா பழுப்பு நில கலர்ல மாறும் வந்து. இதுதான் வந்து அடுத்த நிலை. அது அடுத்து வந்து கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டா வாட்டர் வந்து நம்ம நீரை ரிமூவ் பண்ணிட்டு வந்து இருக்கக்கூடியது வந்து சுகர் சிரப்பு. இதுல பாத்தீங்கன்னா வேக்கம் பேன்ல காய வச்சிருச்சுன்னா பொடி பொடியான சர்க்கரை வந்து பல்வரைஸ்டு சுகர் வந்து இருக்கும் வந்து, இதுக்கு பேர் வந்து கிறிஸ்டல் வந்து. இதை காய வச்ச ட்ரைடு ப்ராடக்ட் வந்து ரா சுகர் வந்து, இதுக்கு ரொம்ப டைம் இருக்கக்கூடிய அந்த இது வந்து இதெல்லாம் வந்து ப்ராசஸ் வந்து இருக்கும். ரா சுகர் வந்து ப்ராசஸ் பண்றப்ப வந்து கேன் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சுகர் கேன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கிற இதெல்லாம் முறை வட்டாத என்னென்ன பை ப்ராடக்ட் பண்றாங்கன்னு. இப்போ ஜூஸ் ரெக்கவரி பண்ணதுக்கு வந்து லைம் நம்ம சொல்றோம் வந்து, அது கான்சன்ட்ரேட் பண்றப்ப வந்து கிறிஸ்டல் ஃபார்ம்ல வரும் வந்து. கிறிஸ்டல் ஃபார்ம்ல பண்றப்பன்னா நல்லா சரௌண்டிங் வந்து டென்ஸா இருக்கும், அது பாக்குறப்போ அதா இருக்கும் ப்ரௌன் கலரா இருக்கும் வந்து. ப்ரௌன் கலரா இருக்கிறது வந்து நம்ம மிளாசஸ் சொல்லுவாங்க வந்து. திரும்ப வந்து இந்த ரா சுகரை வந்து என்ன பண்றாங்க, செப்பரேட் பண்றாங்க மொலாசஸ்ல இருந்து ரிஃபைன்டு சுகருக்கு வந்து. நல்லா ரிஃபைன்னா ஃபர்தரா வந்து மேல வந்து நல்லா ஒயிட்டா இருக்கிறதுக்கு, நல்லா ப்யூரி பண்ணி ஒயிட் சுகரா இருக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்லி பல்வரைஸ் பண்றப்ப வந்து மாய்ச்சல் எல்லாம் கண்டன லாஸ்ட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0.03% இருக்கும் வந்து அதனுடைய ஈரப்பதம் அந்த சுகர்ல வந்து. கலரை வந்து less than 45 வந்தது. சுகர் கன் ஜூஸ் வெரைட்டி வந்து இது ரகத்துக்கு ரகத்துக்கு மாறும் வந்து. ஜூஸ் கிளீன் பவுடர் இது பண்றப்ப அந்த கிரஷரை வந்து நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ரோலர்ல கொடுக்கணும் வந்து. அப்பதான் வந்து மீடியம் சைஸ்டு வந்து சுகர் அந்த சிஞ்சர் ஆட் பண்றப்ப வந்து, நம்ம சிஞ்சர் ஆட் பண்றப்ப வந்து 3 kg கேனுக்கு வந்து நம்ம இது பண்றோம் வந்து. இப்ப பண்றப்ப வந்து அந்த ஜாக்கரி வந்து இப்ப வெள்ளம் சொல்றாங்கல்ல, அந்த வெள்ளம் வந்து எப்படி வந்திருப்பாங்கன்னா மில்லிங் ப்ராசஸ் பியூர் ஒயிட் அன்ரிஃபைன்டு நான் சென்ட்ரிஃபியூஜ் கேன் சுகர் வந்து ரைட் டைம் நல்லா எர்லியரா நம்ம பார்க்கணும் வந்து. இப்ப நம்ம பூவரா பீப்புள் வந்து நம்ம சுகரை வந்து ஒயிட்டா இப்ப கலரை வச்சே நம்ம பார்க்கலாம் வந்து. புதிதாக நம்ம அறுவடை பண்ண பிரெஷ் ஜூஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு பிளாஸ்டிக் சாக்குல பிளாஸ்டிக் வேற இதுல வந்து நம்ம ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் வந்து. அப்படி பண்றப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா பாயில் பண்றப்ப எக்ஸ்ட்ராக்டட் ஜூஸ் வந்து பெரிய ஒரு இதுல வந்து வெசல்ஸ்ல தான் நம்ம பண்ணுவாங்க வந்து, கடாயின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பண்றப்ப வந்து நம்ம வெள்ளம் தயார் பண்றதுக்கு வந்து. இறுதியாக வந்து மொலாசஸ் வந்து வெவ்வேறு வகையான அதனுடைய மூலப்பொருட்கள் வந்து ப்ராசஸ் பண்ண சுகர் கேன்ல வந்து மொலாசஸ் வந்து ஒரு மெயினான இது வந்து. இந்த சுகர் கேன்ல வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாயில் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்றப்ப வந்து முதல் நிலை வந்து ப்ராடக்ட் வந்து அதே மொலாசஸ் சொல்றது வந்து. செகண்ட் வந்து பாயிலிங் வந்து சுகரை வந்து எக்ஸ்ட்ரா இது பண்றப்ப வந்து ஸ்லைட்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா வந்து ஸ்லைட்டா பிட்டரு இது இருக்கும் நாக்குல டேஸ்ட் வந்து செகண்ட்ல வந்து. மூணாவது நம்ம சூடு இது பண்றப்ப வந்து சிறப்பு வந்து பிளாக்கா நல்லா மொலாசஸ் வந்து சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகும். இது ஒரிஜினல் சுகர்ல ஜூஸ்ல தான் நம்ம வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும் வந்து. அப்படி பண்றப்ப வந்து அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் உயிர் சத்துக்கள் மினரல் வந்து இதெல்லாம் வந்து அப்படியே நிலைச்சு நிற்கும் வந்து. இந்த மொலாசஸ் சொல்றாங்கல்ல இது வந்து ஒரு சுண்ணாம்பு சத்து நிறைந்தது வந்து. அது மட்டும் இல்லாம மெக்னீசியம் பொட்டாசியம் அயன் இதெல்லாம் வந்து இருக்கும் வந்து டேபிள் ஸ்பூன். அப்ப அந்த ப்ரொவைட் பண்றப்ப இதுல 20% வந்து டெய்லி நம்ம வேல்யூ ஆஃப் ஈச் இந்த நியூட்ரண்ட வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து அனிமலுக்கும் வந்து இது ஃபீட் ஆகுது வந்து. பெக்காசு பொதுவாகவே இந்த சக்கைன்னு சொல்றாங்கல்ல அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜூஸ் எடுத்த பை ப்ராடக்ட் வந்து கிரஸ்டு கேன் ஃபைபரா இருக்கும் ஒரு மாதிரி நார் நார் நாராக இருக்கும் வந்து. என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்றாங்கன்னா பேப்பரு பில்டிங் மெட்டீரியல் ஃபியூ

0: கூட ஸ்டாக் ஃபீட்ஸ் அந்த இதுக்கு வந்து தயார் பண்றது. அப்புறம் ஃபைனலாக வந்து சுகர்கன்ல எத்தனால் இருக்கும். பொதுவாக சிரப்பு வந்து திக்காக இருக்கும். வந்து இந்த ஜூஸை எவாப்ரேட் பண்ணுறது வந்து சுகர் கேனில் இது பண்ணுறப்ப தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சுகர் சிரப் யூஸ்வலாக வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகும். வந்து அதில் மேலே உள்ள ஸ்கிம்மு மேலே உள்ள அந்த சர்ஃபேஸில் உள்ள ஜூஸில் எல்லாமே எடுத்துட்டு சரியான முறையில் வந்து நம்ம எடுத்தோம்னா அதனுடைய ஈல்டு வந்து ரொம்ப திக்காக சிறப்பாக தித்திப்பான ஒரு இது இருக்கக்கூடியது வந்து இருக்கும். ஃபைனலாக வந்து அந்த சிறப்பில் வந்து இதுதான் வந்து ஐடியலாக இந்த நம்ம பயன்படுத்துறது வந்து நம்ம வீட்டில் அன்றாடம் சமையலுக்கு இருக்கிறது காமனாக வந்து உணவுப் பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு இது இருக்கும். இந்த கேண்டீன் சொல்கிறது வந்து மிட்டாயி வந்து பேக்கரி இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து இதை இது பண்ணுவாங்க. வந்து பொதுவாக வந்து கேண்டீன் சொல்கிறது வந்து சுகர் கிறிஸ்டல் வந்து கேண்டி வந்து எல்லாமே சேர்ந்தது அந்த சொல்யூஷன் சுகரை வந்து வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதை வந்து கிறிஸ்டல் கேண்டி. இது வந்து 7 நாள் இருக்கும் இதை ஃபார்ம் ஆகிறதுக்கு. வந்து இதுக்கு தேவையான வந்து நம்ம உணவு கலர்னு சொல்லுவாங்க பெர்மிட்டட் கலர் வந்து நம்மளுக்கு என்ன விரும்பத்தகுந்த கலர் இருக்க வந்து அந்த கலரை சேர்த்துட்டோம்னா ஈர்க்கணும் வந்து அந்த ப்ராடக்ட் நேச்சுரல் கலர் வந்து நேச்சுரல் கலர்னா பொதுவாக வந்து நம்ம சுவையை உண்ணக்கூடிய அந்த நம்மளை தூண்டணும் இயற்கையில். அப்ப ஒவ்வொரு சார்ந்த ஃபுட்கள் பெர்மிட்டட் கலர் இருக்கு அந்த கலர் வந்து முட்டாயில சேர்த்துட்டாங்கன்னா அதே வந்து கேண்டி வந்து இது வந்து பொதுவாக இருக்கும். இது போக அந்த ஈஸ்ட் பெர்மெண்டட் கன்ஃபெக்ஷனில் இருப்பாங்க இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து கரும்புல நம்ம தயார் பண்றோம். இவ்வளவு இருக்கிறப்ப நம்ம விவசாயிகளை வந்து கரும்புக்கு மட்டும் ஆலைக்கு போதுன்னு சொல்றோம். கரும்புல வந்து எந்த விதமான கெமிக்கல் நம்ம சேர்க்காம இயற்கையில அந்த உணவு கலரோ அல்லது இதெல்லாம் தயார் பண்றப்ப கொடுக்கறப்ப வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான மிட்டாயோ எதுவும் தயார் பண்ணலாம். அது சரியான முறையில வந்து சொல்ற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கரும்பினுடைய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு இது உகந்ததா இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை.
1: நிகழ்ச்சியில் இதுவரை அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை சரியாக பின்பற்றுவதன் மூலம் கரும்பின் சர்க்கரை இழப்பை தவிர்த்து தரமான சர்க்கரை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை கரும்பிலிருந்து உற்பத்தி செய்யலாம் என பல கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உணவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் மாரிமுத்து அவர்கள். பசுமை ஆடை உடுத்தி நின்று பருவமழையில் நீராடி சோகைகள் கைகோர்த்து காற்றில் அசைந்தாடும் கரும்பு சாகுபடி செய்வோம் கை நிறைய வருமானம் எடுத்து காட்டுவோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து

கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 34 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னை சாகுபடியாளர்களே, அடுத்த சில நாட்களுக்கு அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னையில் காய்ந்த மற்றும் முதிர்ந்த காய்களை பறித்துவிடவும். பழைய காய்ந்த மட்டைகளையும் அகற்றிவிட வேண்டும். இதேபோல் முறையான வடிகால் வசதியினையும் ஏற்படுத்த வேண்டும். தோட்டக்கலை பயிர்கள், குறிப்பாக காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டாம். விளை நிலங்களில் மழைநீர் தேங்காத வகையில் உடனடியாக முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி மழைநீரை வெளியேற்ற வேண்டும். பயிர் பாதுகாப்பு வேலைகளான உரம் வைத்தல், தெளிப்பு வேலைகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கால்நடை வளர்ப்போரே, சமீப நாட்களில் ஆங்காங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல், மக்காச்சோள தட்டை போன்ற தீவன பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகவே வெயிலில் நன்கு உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்கலாம் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். நாளையும் நாளை மறுநாளும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 37 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு திசைகளிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதமானது 40 முதல் 85% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தக்காளி சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, கோடை காலத்தில் தக்காளி சாகுபடி செய்யும் விவசாயிகள்

0: மற்றும் இரவு நேர வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெப்ப அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது பூக்கள் உதிர்தல், மகரந்தத்தின் உயிர் வாழும் திறனை குறைத்தல், பழங்கள் கருகி போதல், சீரற்று பழுத்தல் போன்ற உடலியல் மாற்றங்களை தூண்டுகிறது. குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் லைகோபீன் உற்பத்தி தடைபடுவதால் தக்காளி மஞ்சள் நிறமாகவும் சீரற்ற முறையில் பழுத்ததாகவும் சுவையற்றதாகவும் உருவாகின்றன. எனவே இதனை நிவர்த்தி செய்ய 0.5% பொட்டாசியம், இதனுடன் நைட்ரேட், 0.5% கால்சியம் குளோரைடு ஆகியவற்றை கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும் என நாமக்கல் வேளாண்மை அறிவியல் மைய தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்து

0: நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான தூதரக உறவுகள் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ ஒத்துழைப்பு, கட்டமைப்பு, பெட்ரோலிய கையிருப்புகள், எல்பிஜி விநியோக பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பிரதமர் முன்னிலையில் அபுதாபியில் இன்று கையெழுத்தானது. நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 1,54,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியும் 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்து நாட்டின் மேம்பட்ட உற்பத்தி திறனை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உகாண்டா வெளியுறவு அமைச்சர் ஒடோங்கோ ஜே ஜி அபுபக்கருடன் ஆலோசனை மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், உணவு சுகாதார பாதுகாப்பு குறித்து விவாதித்ததாகவும் இரு நாடுகளுக்கிடையான நீண்டகால ஒத்துழைப்பு தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் போட்டிகளில் இந்திய விளையாட்டு வீரர்கள் சிறந்த திறனை வெளிப்படுத்தி செயல்படுவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் வெற்றி பயணத்தை உறுதி செய்ய திட்டமிடுதல், ஒருங்கிணைப்பு மற்றும் விளையாட்டு வீரர்களை மையமாக கொண்ட தயார் நிலையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், குறு சிறு தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி செலவு அதிகரித்து சந்தையிலும் ஏற்றுமதியிலும் மந்தநிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் விபத்துகளை தடுப்பது குறித்து ஆராய புதிய குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது தொடர்பாக நாளை பட்டாசு ஆலை சங்கங்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரசின் திட்டங்களை கடைகோடி மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் புகார் மனுக்களின் பட்டியலை சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காப்பறையில் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று

மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பாக்கம் கூட்டுறவு நியாயவிலைக் கடையில் பொதுமக்களின் நலன் கருதி ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் தண்ணீர் பந்தலை இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 3% விளையாட்டு இட ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் செவிலியர் உதவியாளர் 2ம் நிலை பணிக்கு வரும் 26ம் தேதி முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அடுத்த மாதம் 25ம் தேதி கடைசி நாளாகும். மாநிலம் முழுவதும் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் தலைமையில் முதற்கட்டமாக 300 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புத்தக திருவிழா இன்று தொடங்கியது. வரும் 26ம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 1000 தலைப்புகளில் 100,000 புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. திருச்சி திருச்செந்துறை வாழை வணிக வளாகத்தில் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வாழைக்கான முதன்மை பதப்படுத்தல் நிலையத்தின் செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாழை விவசாயிகள் வேளாண் வணிகத்துறையுடன் இணைந்து சந்தைப்படுத்துதலை அதிகரிக்க அவர் அறிவுறுத்தினார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் 3 வாரங்களுக்குள் நிறைவடையும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் பஞ்சபிரகார விழாவில் இன்று வடகாவிரியிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகங்களும் பஞ்சபிரகார தீபாராதனையும் நடைபெற்றது. லக்னோவில் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக முதலில் பேட் செய்யும் சென்னை சூப்பர் கிங்ஸ் சற்றுமுன் 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

இரவு வந்து இசை மீட்டும், இமை மூடி கனவு கூட்டும், நிலா வந்து நிழல் ஓவியம் தீட்டும், நெஞ்சம் மட்டும் ராகம் பூட்டும், என்றும் சுகந்தம் தரும் 80s பாடல்களை நேயர்களே உங்கள் விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க 4331 என்ற முன்னிணைப்பை 8646 1 240 1

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமேல் நிகழ்ச்சியில் நம்முடைய நெய் முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். இனிய இரவு. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்கள் பேர்?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் குமுளூர், சரவணன் வசந்தி.
0: ஆ சரிங்க. என்ன ஊர்? குமுளூரா?
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க சரிங்க. தமிழரசன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: என்னங்க சார்?
0: என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: சொன்னாங்க மன்னாரி மன்னன்லேருந்து.
0: சரி பரவாயில்ல, ஒரு மன்னன் மன்னன் பட பாடலா? அதான் மன்னாதி
1: மன்னன்.
0: சரிங்க, ஒரு அருமையான பாடல் கேட்போம். நன்றிங்க சார்.
1: ஓகே ஓகே,
0: நன்றி
1: தேங்க்யூ
0: சார், நன்றி.

0: இதயத்திற்கு மருந்தா இன்னிசை விருந்தாய் உங்கள் உள்ளத்தில் உறைந்திருக்கும் 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேயர் விருப்ப பாடலாக அடுத்து இணைப்பில் வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: ரெட்டி மாவடி கண்ணன் மேடம்.
0: ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: திருமூர்த்தில இருந்து சொன்னீங்க மேடம்.
0: திருமூர்த்தில இருந்து பாடல் கொடுத்துடலாமா? நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: 8:22 நாம் இணைஞ்சிருக்கிறோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க
1: புதுக்கோட்டை
0: பேர்?
1: மாவட்டம் கந்தரோடு ஒன்றியம் குத்தம்பட்டியிலிருந்து ராமலிங்கம் பேசுறேன் சார்.
0: ராமலிங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: சாதனையிலிருந்து ஒரு பாட்டு சிவாஜி கணேசன் பாட்டு கொடுங்க சார்.
0: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.

0: தொடர்ந்தாப்ப பார்த்தீங்கன்னா இனிமையான பாடல்கள் வந்து இந்த இரவு பொழுதில் வந்து இந்த இரவு இசை இனிமையை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி தான் நம்ம சொல்ல முடியும்.
1: ஆமாம், நேயர்கள் வந்து அருமையான பாடல்களால்.
0: பாடல்களை திருப்பி பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோட யார் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம்.
1: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: மலைக்கோட்டையிலிருந்து சரவணன் பேசுறேன். கௌதம் சாருக்கும் பிரியா மேடத்துக்கும் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தின் முழுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: அருமை அருமை,
1: திருச்சி மாவட்டத்தின் சார்பா சொல்லிட்டீங்க அப்படியா?
2: ஆமா,
1: சரி, மகிழ்ச்சி. என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: கௌதம் சார் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். அருமை, என்ன பாடல் வேணும்னு கேக்குறாங்க பாருங்க, சொல்லுங்க.
2: பாடல் வந்து பாயும்புலி படத்துல இருந்து ஆடி மாச காத்தடிக்க.
1: வைகாசி மாசம் எதுக்கு ஆடி மாசம் காத்தடிக்குதுன்னு கேக்குறேன்.
2: ஏங்க, இப்ப காத்து இல்லாம இருக்கு, அதுக்காக கேட்டேன்.
1: அதனால பாட்டு மூலமா காத்து.
0: வைகாசியில மழை வரப்ப
1: கொஞ்சம் காத்து அடிக்குதா பாருங்க.
2: காத்து வந்தா மழை வரும்.
1: நீங்க பாட்டுக்கு பாட்டை போட்டு புயல கிளப்பிடாதீங்க, சரிங்களா? நன்றி இணைப்பு வந்ததுக்கு.

வாடிக்கு வாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்லை.

0: என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்க வரும். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். யார் எங்கிருந்து?
1: முஸ்ரி சுகுமார், ஆந்திரால இருந்து பேசிட்டு இருக்கேன்.
0: ஆந்திரால இருந்து பேசுறீங்க?
1: ஆமா மேம். மாதிரிக்கு இன்னைய பிறந்த நாள் வாழ்த்து.
0: அட்வான்ஸ் வாழ்த்துக்களா? நன்றி நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை அழைச்சிக்கிட்டே இருங்க. என்ன விருப்ப பாடல் கொடுத்துடலாம்?
1: இது அலைகள் ஓய்வதில்லை படத்துல இருந்து புத்தம்புது காலை, அந்த பாட்டு.
0: புத்தம்புது காலை இரவு வேளையில், அப்படித்தானே?
1: ஆமா.
0: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி மேம், நன்றி.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: பரமேஸ்வரி பேசுறேங்க சார், திருப்பநல்லூர்லேருந்து.
0: சரிங்கம்மா, எந்த ஊர் சொன்னீங்க? தெளிவா கேட்கலையே.
1: திருச்சி மாவட்டம் திருப்பஞ்சேலி.
0: திருப்பஞ்சேலி. சரி சரி, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கிழக்கே போக லைல இருந்து பூர செம்பு பூத்தாச்சு, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா, பாடல் கேட்போம்.
1: நாளைக்கு
0: பரமேஸ்வரி
1: அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார்.
0: வாழ்த்துக்கள்மா, உங்களுக்கு வானொலிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வரீங்க அப்படிதானே? சரிம்மா,
1: வானொலி பிறந்த நாள் தான்
0: உங்க
1: சொல்றேன்.
0: மூலமாகவே ஒரு தகவல் சொல்லிடுறேம்மா. நாளைக்கு காலையில 9 மணிக்கு வானொலி வசந்த காலம்னு வசந்த அழைப்பு இருக்கு. அதுல நம்ம மூத்த அறிவிப்பாளர் ரங்கநாயகி அம்மா வந்து கலந்துக்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷப்படுங்க.
1: சரி சார்,
0: நன்றிம்மா, நன்றிம்மா,
1: நாளைக்கு சொல்றேங்க சார்.
0: ஓகே சரிங்கம்மா.

0: என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்துவரும் என்பது தொண்டர்களின் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேயர் விருப்ப பாடலாக இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சாருக்கும் வணக்கம் ரெண்டு பேர்த்துக்கும். நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சியம் பேசுறேன்.
2: வணக்கம்மா. வணக்கம்மா. தஞ்சாவூர்ல மழை எப்படிமா இருக்கு?
1: அது காலையில இருந்து இன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு சார்.
0: ஆமா, உங்களுக்கு வேற ஆரஞ்சு அலர்ட் வேற விட்டுருக்காங்க அந்த பக்கமா நாகப்பட்டினம்.
1: ஆமா ஆமா.
0: சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க சரிங்களா?
1: ஓகே மேடம்.
0: என்ன பாடல்மா கொடுக்கலாம்?
1: எனக்கு நட்சத்திரம் படத்துல இருந்து பொன்னாங்கன்னு அந்த பாட்டு சார்.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம்.
1: நன்றி. ரெண்டு பேத்துக்கு நன்றி.

நேர்களே, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதால மழை, புயல், வெள்ளம் மற்றும் இடி மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவசர கால கட்டுப்பாட்டு மைய தொலைபேசி எண்களான 4436510077 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800233433 மற்றும் வாட்ஸ்அப் எண்ணான 8110000

0: 0555588 ஆகியவை இயங்கி வருது 24 மணி நேரமும். அதனால பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் இருந்தா உடனடியா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.
1: இணைந்திருக்கின்றோம் இரவு இசை இனிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, உங்க பேரு?
2: நடுவர்பட்டில இருந்து பியூலா பேசுறேனா.
1: பியூலா? சரிம்மா. பியூலா என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் படிக்கிறீங்களா? முடிச்சிட்டீங்களா?
2: 10th 10th ண்ணா.
1: 10th போறீங்க?
2: 10th எழுதிருக்கேண்ணா.
1: எழுதிருக்கீங்களா? சரி, ரிசல்ட்டை எதிர்பார்த்து அவளா காத்திருப்பீங்க.
2: ஆமாண்ணா.
1: சரிம்மா சரிம்மா. சரி பியூலா, சந்தோஷமா இருக்கீங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: துள்ளாத மலர்.
1: துள்ளாத மலர்.
2: இனிசை பாடி வரும்ண்ணா.
1: நன்றிம்மா, நன்றி. பாடல் கேட்போம்ப்பா.

0: இரவு இசை இனிமை கேட்டு இருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு செய்யக்கூடிய நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார், பேசுறாரு சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் குளித்துறை தாலுக்கா வேங்காமட்டி வடம்புல பேசுறேன் சார்.
0: என்ன பாடல்கள் ஐயா கொடுக்கலாம்?
1: 16 வயசுல செந்தூர் போட சொன்னீங்க சார்,
0: நீச்சம் பாடல் வழங்கியெல்லாம் உங்களுக்காக பாடல் வருது.

இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில எனக்கு பிடித்தமான பாடல் இடம்பெறலையே அப்படின்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 மணிக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: in Ladakh. Over 1 lakh devotees paid obeisance to the holy relics, making it one of the largest spiritual gatherings organized in the Union Territory. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reaffirms India's support for safe and uninterrupted navigation through Strait of Hormuz for regional stability and energy security. BRICS foreign ministers call for democratic global governance and stronger multilateral action on peace and climate challenges. CBI arrests one of the kingpins in NEET UG 2026 paper leak case. West Bengal government suspends three IPS officers in connection with RG Corps rape and murder case. Indian Wushu team bags 2 gold, 1 silver and 2 bronze medals at Sanda World Cup in Macau. And India concludes Asian Under-17 Boxing Championships with historic 2 gold and 7 silver medals at Tashkent. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
4: நல்ல சுகாதார கட்டமைப்பை உருவாக்குறதுல வந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அப்படின்னா அவங்க கொடுக்கற அந்த எஜுகேஷனை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஒவ்வொரு கோர்ஸும் படிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்ன சார்? ஏன்னா படிப்பு மட்டும் அவங்க கத்துக்கல, அங்க வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது சார்?
5: அதாவது ஒரு நோயாளி வந்து மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது நம்ம எல்லா நோயாளியும் நம்ம எதிர்பார்க்கற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் அதுதான் சொல்லுவேன், பேஷண்ட் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவர்கள் சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 100% உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து, நான் ஒரு பீடியாட்ரிஷியன் அடிப்படையில், அதனால நான் சொல்லுவேன், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள், 24 மணி நேரம் அந்த குழந்தையை பார்த்துட்டு, என் குழந்தைக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னா அது கட்டாயம், இட் இஸ் அப்நார்மல், சம்திங் அப்நார்மல், யூ ஹாவ் டு அட்டெண்ட்.
4: இன்னொன்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க சார், என்னன்னா டாக்டர் நர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இவங்க சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா கேட்கணும். முதல்ல இவங்களுக்கு எல்லாம் இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணமா அந்த பொறுமைன்ற விஷயத்தான் பாக்குறோம்.
5: கட்டாயம், அதாவது இன்முகத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட யார் பேசுறாங்களோ, நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பிரைவேட் பிராக்டிஸ்ங்கிறது வந்து பெரிய கம்பசூஸ்தான் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க சொல்றத நான் வாங்கணும், நீங்க கேட்டுட்டு அதுக்கான தீர்வு நான் பிறகு நான் வந்து என்னால குடுந்து சரியா கொடுக்க முடியலனா கூட நீங்க சொல்றத நான் ரிசீவ் பண்ற ரிசீவிங் எண்ட்ல நான் ப்ராப்பரா இருந்துட்டேன்னா என்னுடைய தனியார் மருத்துவமனையில நான் பாக்குற எண்ணிக்கை வந்து கூடிட்டே போகும். இதை நான் கண் கூட பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நான் வந்து முதல்வராக பதவியேற்கும் முன்பு 127 கேஸ் பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு கிளினிக் முடிச்சுட்டு வந்தேன். அந்த அளவு நோயாளிகள் வந்து வருவாங்க. தே ஆர் ஆல்வேஸ் கரெக்ட், 100% கரெக்ட். ஏன்னா அதே தாய் வந்து அந்த குழந்தை நலமாக இருக்கும்பொழுது அது சிரிச்சு பேசிட்டு இருக்கும், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், இந்த மதர் இஸ் நாட் ஹாப்பி, சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படிங்கறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால இந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் அது நியூ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு செவிலியரா நீங்க பயிற்சி எடுத்துருச்சீங்க, அந்த செவிலியர் வந்து கொஞ்சம் மோத்த கட்டிட்டான்னு வச்சுங்களேன், அந்த என்டையர் இதுவுமே நீங்க பேஷண்ட் டிசார்ஜ் ஆகி போயிடும்.
4: சரியா
5: பேசல, ரொம்ப முறைக்கிறாங்க,
4: ஆனா
5: நான் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது. அவங்க பணி சுமையின் காரணமாக கூட ஒரு சில நேரங்களில் தடித்த வார்த்தைகளையோ இல்லை ஒரு டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ அவங்க பேசிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது பேஷண்ட் தான். அதனால திரும்ப திரும்ப சொல்லுவேன், நாம வந்து செகண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நர்சஸ். அதனால நர்சஸ்க்கு நான் சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, 1000 விஷயங்கள் இருக்கும் வீட்டில், உங்களுக்கு பல மனசூழல் இருக்கும், ஒரு நர்ஸ் வந்து 40 பேஷண்ட் பாக்கிற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்முகத்துடன் நம்ம வந்து நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் நீங்க வேலை செய்யற இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப எல்லா மீட்டிங்லயும் நான் சொல்வேன். அது எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இசிஜி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், இசிஜி மாற்று
4: அதே மாதிரி நீங்க வந்து குறிப்பிட்டீங்கல்ல சார், ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காயம் பட்டிருக்கு, அதுக்கு வந்து கட்டுக்கட்ட போறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போறாங்கன்னா கூட அப்ப கூட அவங்கள வந்து எப்படி இவங்க ரிசீவ் பண்றாங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாக்குறாங்க. நீங்க வந்து அந்த காயத்துக்கு மட்டும் மருந்து போடுறது இல்லாம ஒரு 4 வாரத்தை வந்து நல்லபடியா பேசினா

0: அவங்களுக்கு அந்த வலி கூட தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி நிறைய வந்து மேல் நர்சஸா இருந்தாலும் சரி ஃபீமேல் நர்சஸா இருந்தாலும் சரி அவங்க என்ன சொல்ல வராங்க, அப்போ அவங்க குடுக்கற ட்ரீட்மெண்ட் அத மாத்திரையே பிடிக்கலனா கூட அவங்க சொல்ற வார்த்தையில அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் பாக்குறோம். இன்னொன்னு இந்த ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து சொன்னீங்க, அதுக்கான படிப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களுடைய ரோல் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சார்? ஏன்னா நீங்க சொன்னீங்க நாங்க டாக்டர்ஸா இருக்கும் போது எங்களுக்கு வந்து அவங்க நிறைய வந்து சொல்லிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
1: அதாவது தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஹால் இருக்கும், அதுல அவங்க உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு பயத்தை நீங்க போய் பாக்கலாம். உள்ள தியேட்டருக்குள்ள போக போறோம், அவங்களுக்கு அந்த தியேட்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவ்வளவு ஒரு பயந்த சகோதரம். அப்போ அவங்களை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா தியேட்டர் பாய்ஸ், தியேட்டர் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் உள்ள கொண்டு போகும்போது நர்சஸ் பேசுறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சர்ஜரி வந்து நீங்க ஒரு சிஸ்ட் எடுக்கிறோம் இல்லது வேற ஒரு ஹெர்னியா ஆபரேஷன், இப்ப இதெல்லாம் ஒரு டாக்டர் டெய்லி ஒரு 100 பண்றது, இல்ல ஒரு 50 பண்றது இந்த கேசஸ், இதுல வந்து ஒன்னும் பிரச்சனையே வராது, நீ தைரியமா போயிட்டு தைரியமா வெளியில வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க வந்து மிக உன்னிப்பாக கவனிப்பாங்க, அதை உள்வாங்கிப்பாங்க. கட்லிங் எஃபெக்டும் ஒரு கம்யூனிகேஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோர்ஸ் நம்ம படிச்சாலும் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃபிகல்ட் பேஷண்ட ஹேண்டில் பண்றது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல சில பேர் வந்து இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன்ல வந்து நீங்க பார்த்தா இன்ஹிபிட்டட் ஸ்டேட்ல இருப்பாங்க, அவங்க அடிபட்டு வந்திருப்பாங்க, வந்தோன்னா அவங்க கண்ணாமண்ணான்னு பேசிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கோபத்தை காட்ட முடியாது. இப்ப நம்ம போயிட்டு அவங்க இனி திட்டுறான் அப்படி திட்டுறான்னு சொல்லி நம்ம பேசிட்டு முடியாது. சி அவன் இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம எப்படி வெளியில கொண்டு வரது, அவங்களுக்கு வேண்டிய முதல் உதவிகளை முதல்ல செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இன்ஜுரி ஆயிருக்கு, ஸ்கிராச் ஆகி ரத்தம் வந்துட்டு இருக்கு, டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது பிராக்சர் இல்ல, நம்ம ஃப்ரீ ஆக்சுவலா. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அவனுக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்பதுதான் டாக்டர் பொறுத்தவரைக்கும். பட் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், உன்னை பொறுத்தவரையில உனக்கு பிராக்சர் இல்ல, நீ வந்து சர்ஜரி தேவை கிடையாதுன்னு முடிவு பண்ற. கிரீவியஸ் இன்ஜுரியா இல்லங்கறத அவனோட சிம்பிள் இன்ஜுரி, கிரீவியஸ் சிம்பிள் இன்ஜுரி தான். பட் அவனை பொறுத்தவரைக்கும் அந்த சிம்பிள் இன்ஜுரிஸ் மிகப்பெரிய இன்ஜுரி, ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஸ்கிராச் ஆயிட்டு இருக்கு, எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணல, இதுதான் முக்கியம். அதனால நீ அதை முதல்ல அட்டன் பண்ணினாதான் நீ சக்சஸ்ஃபுல் டாக்டர். அதெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, நான் ரவுண்ட்ஸ் காலையில 7:30 போகும்போது நான் இதை பார்த்துட்டே போவேன். எல்லா இடத்துலயும் நான் போயிட்டு சொல்லுவேன், இதெல்லாம் நீங்க அட்டன் பண்ணணும், சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம மேல நம்பிக்கை வைப்பாங்க, அடுத்து இன்னொரு முறை ஆனாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் தெரிய வரணும்ன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டர் ஆகும், சக்சஸ்ஃபுல் நர்ஸ் ஆகும், சக்சஸ்ஃபுல் பாராமெடிக்கல் ஸ்டாஃப் ஆகும் வருவாங்கன்றதுல இதுவே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன் எல்லாம் இருப்பாங்க பாருங்க, ட்ரையேஜிங் பண்ணுவாங்க, இந்த பிசிஷியன் அசிஸ்டன்ட் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க வந்து வந்தவுடன் அந்த வைட்டல் பேல உட்காந்து அவங்களோட பிளட் பிரஷர், பிபி, அப்புறம் பல்ஸ் பாக்குறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டச், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல வந்து நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை நீங்க பெறுவீங்க, உங்களுக்குமே ஒரு ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும், நம்ம பண்ணிருக்கோம், இந்த பேஷண்ட் நல்லா ஆயிட்டு போறாரு, அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
0: அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து கடவுளுக்கு நிகரா பாக்குறது வந்து மருத்துவர்களை தான், அப்படிதான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த வியாதியிலிருந்து குணமடைஞ்சு அந்த மருத்துவர்கிட்ட பேசுற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பாத்திருக்கோம். அப்பெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கடவுளே நேர்ல வந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரிதான் இந்த மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய இந்த படிப்புகளை படிக்கிறவங்களையும் பாக்குறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் சார், இப்போ நிறைய பேருக்கு வயதானவங்களுக்கு இந்த மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசியோதெரபிஸ்டோட அந்த ஹெல்ப்ன்றது ரொம்ப வந்து அதிகமாவே இருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து வயசானவங்க மட்டும் இல்ல, ஒரு 40 வயசு கடந்தவங்கனா கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, அவங்களுடைய ரோல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, அந்த படிப்புக்கான மகத்துவம் அப்படின்றது எப்படி இருக்கு சார்?
1: போதுமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்ப வந்து ஜீரியாட்ரிக் அப்படிங்கிற ஒரு நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் 2 இடம் தான், ஒன்னு வந்து எய்ம்ஸ்ல இருக்கு, ரெண்டாவது வந்து நம்ம கிண்டியில வந்து நான் நிற்கும்போது அது துவங்கப்பட்டது 2024 திறந்தாங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய லாங்கிவிட்டி, அதாவது உயிர் வாழும் எண்ணிக்கை, வயதினுடைய எண்ணிக்கை வந்து கூடிடுச்சு. இப்போ 58 ஒரு காலத்துல சராசரியாக வயதுங்கிறது 64 ஆயிடுச்சு, அது இன்னமும் கூடும்ன்றதுதான் இப்ப நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னு கேட்டா நமக்கு இருக்கிற மெடிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணும்போது அக்சசபிலிட்டி அதிகமாகுது, அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதனால லாங்கிவிட்டி அதிகமாயிட்டோம். இப்போ இந்த ஜீரியாட்ரிக் பேஷன்ஸ் வந்து ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா 60-100. இப்போ அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள் பாக்குற பொழுது இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து அல்சைமர் டிசீஸ், டிமென்ஷியா, இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து போன் பிராக்சர்ஸ் இல்ல இது மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்யறது, அவங்களுக்கு வந்து பிசியோதெரப்பியினுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் கோர்ஸ். நீங்க அங்க போனீங்கன்னா இப்ப நேஷனல் சென்டர் 2000 OP வராங்க ஒரு நாளைக்கு, உங்களுக்குமே ஒரு கோர்ஸ் இருக்கு, கேர்டேக்கர் கோர்ஸ் ஒன்னு நாங்க இருக்கும்போது அங்க ஸ்டார்ட் பண்ணதுங்க. அது எப்படின்னா அவங்கள பாத்துக்கிட்டு
0: தெரிஞ்சுக்கணும்,
1: கேர்டேக்கர் கோர்ஸ் ஒரு ஷார்ட் கோர்ஸ், யாரெல்லாம் டிராப் அவுட், அதுல வந்து நம்ம பெருசா வந்து பிளஸ் டூ எல்லாம் வைக்கல, 10th ஃபெயில் அவங்க எலிஜிபிள் டு அப்படி. அவங்க என்னன்னா இந்த மைதான மூத்தவர்களை இப்படி வந்து பாதுகாப்பாக அவர்களை பராமரிப்பது என்பதுதான் அந்த 3 மாசத்தினுடைய கோர்ஸ். அவங்களுக்கு அதுக்கு ஒரு மேனுவல் எல்லாம் கொடுத்து அவர்களை எப்படி பாத்ரூம் அழைச்சிட்டு போறது, அப்புறம் அவங்க வந்த நர்சிங் கேர்ல என்ன பண்றது, அவங்களுக்கு

0: அவனை ஃபீடிங் எப்படி கொடுக்கறது, சுயநினைவு இருந்து இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீடிங் கொடுக்கறது. சோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து அந்த ஒரு 3 மாசம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அதுக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா மாணவர்களுக்கு அது தெரியல, அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு நாளைக்கே வந்து 1000-2000 வீட்டுல எம்ப்ளாய் பண்றது ரெடியாக அதேதான். அது நர்ஸ் வச்சா கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்ததால இந்த கேட்டேக்கர் கோர்ஸ் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு 30,000 ரூபீஸ் பர் மந்த் நீங்க வேலை போகும்போது. அந்த மாதிரியான கோர்சஸும் இருக்குங்க, கேட்டேக்கர் கோர்ஸ் சொல்லிட்டு
1: இதே மாணவர்கள் நோட் பண்ணி
0: அது வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் தான். அது வயதானவர்களை பராமரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல.
1: இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா சார், முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருந்தோம், வயதானவங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் வந்து இருந்தாங்க. இப்ப வந்து கூட்டு குடும்பங்களா இல்ல. இன்னொன்னு வேலை நிமித்தமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, தனித்துதான் இங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா
0: இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மட்டும் தனியா ஒரு கம்யூனிட்டி, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்னு ரெடி பண்ணி ஜீரியாட்டிக் கேர் ஹோம் ஒன்னு இருக்கு சென்னையில. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல,
1: இது வரைக்கும் தெரியல.
0: எனக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க பிள்ளைங்க எல்லாமே யூஎஸ்ல இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து வீடியோ

0: இப்ப வந்து கூட்டு குடும்பங்களா இல்ல. இன்னொன்னு வேலை நிமித்தமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, தனித்து தான் இங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா
1: இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மட்டும் தனியா ஒரு கம்யூனிட்டி, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்னு ரெடி பண்ணி, ஜீரியாட்ரிக் கேர் ஹோம் ஒன்னு இருக்கு சென்னையில, உங்களுக்கு தெரியுமா தெரியல,
0: இது வரைக்கும் தெரியல
1: எனக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் எல்லாமே யுஎஸ்ல இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து வீடியோ கால்ல பேசுறது கொள்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களை பாத்துக்கிறாங்க. இப்ப இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலை, அவங்களும் வந்து வெளிநாடுகளை போய் வேலை செய்யக்கூடிய சூழல், பெற்றோர்களும் வந்து வயதானவர்களும் பாத்தீங்கன்னா அவங்களை பாத்துக்கிறதுங்கிறது வந்து நீங்க ஆள வச்சு
0: அவங்களையும் கூட கூட்டு போக முடியாத
1: ஒரு சூழல். இந்த மாதிரி பல்வேறு கிஷன்கள்லாம் இருக்கிறதுனால இந்த ஜீரியாட்ரிக் கேருங்கிறது வந்து ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ், அது அட் த சேம் டைம் வந்து அரசாங்கத்தில் கிடைக்குதுன்னும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. இங்க கூட பே வார்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சோ அந்த பே வார்டில் வந்து அவர்களை தேவை வச்சு பராமரிக்கிறது ஒரு நாளைக்கு உள்ள இது இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் வந்து அவங்க அட்மிட் பண்ணி பாத்துக்கிறாங்க. எம்எஸ்சி சைக்காலஜி எல்லாம் சொல்லிக்க பாருங்க, அந்த கோர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் கொடுக்கறது. பெற்றோர்கள் நிறைய என்ன பண்ணுவாங்க, அவங்க யாராவது பேசணும், அந்த ஜீரியாட்ரிக் பேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு
0: கேட்டீங்கன்னா,
1: நாலு வாரத்தை நம்ம கூட உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுவாங்களா, அதுதான் தேவை.
0: இன்னொன்னு அந்த சின்ன வயசுல இருக்க பிள்ளைங்களை பாக்கும்போது அவங்க பேர பிள்ளைங்க மாதிரி அவங்க
1: நினைப்பாங்க. சோ இது அந்த ஒரு சூழல் வந்து நம்ம வந்து தேவைப்படுது. அதுக்கு ஏத்த கோர்சஸும் இருக்கு நமக்கு, எம்எஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் இருக்கு. இப்ப இந்த வருஷம் வந்து எம்ஏ சைக்காலஜி கூட கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இவங்க படிக்கும்போது பிஏ முடிச்சுட்டு பிஏ சைக்காலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பல்வேறு விதமான இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கிறது, நமக்கு மன ரீதியாக பிடிச்சிருக்கணும். பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாதியில் விட்டு ஓடிடக்கூடாது, அது நீங்க சீட்டையும் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இந்த கோர்ஸை நீங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நல்ல தெளிவான ஒரு சிந்தனையுடன், யார் உங்களுக்கு மென்டார் யாராவது இருந்தா அவரோட டிஸ்கஸ் பண்றதோ இல்லது துறை சம்பந்தோட டிஸ்கஸ் பண்ணினாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க விரும்பி அந்த ஒரு கோர்ஸ் நம்ம படிக்கின்ற பொழுது அது டெஃபினட்டா அது வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேரியர் கொடுக்கும்.
0: நிச்சயமா சார், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 மேற்பட்ட கோர்சஸ் வந்து இருக்கிறதா வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, 3 பேச்சுலர் டிகிரி அண்ட் டிப்ளமோ
1: சர்டிபிகேட்.
0: அப்போ இவ்வளவு கோர்சஸ் இருக்கும்போது மாணவர்கள் அதை சரியா வந்து புரிஞ்சுகிட்டு எந்த கோர்சஸ் வந்து நமக்கு எடுத்தா வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாவே வந்து இந்த மருத்துவத்துறையில வந்து நுழையக்கூடிய மாணவர்கள், மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய சர்வீஸ்ல நிறைய பேர் வந்து நீங்க வந்து பாத்துருப்பீங்க, நிறைய பேர் ஆளாக்கி இருப்பீங்க. நீங்க இந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார்?
1: 3 D's மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு வந்து டிசிப்ளின், ரெண்டாவது விஷயம் வந்து டெடிக்கேஷன் அண்ட் டிவோஷன். இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்து உள்வாங்கிட்டு நான் வேலை செய்யற இடத்துல சின்சியரா இருப்பேன், டிசிப்ளினா இருப்பேன். நம்ம வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம எப்படி டாக்டர் வாட்ச் பண்றீங்களோ அதே மாதிரிதான் வந்து அந்த பேராமெடிக்கல் இருக்க டாக்டர், அந்த ஒருத்தர் போறாரு டாக்டர், அவர் எப்படி போறாரு, என்ன பண்றாரு, அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டெடிக்கேஷன், இதுல என்னன்னா நாங்க வந்து கோவிட் டைம்ல வந்து 24/7 12 எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் அதிகமாகி போச்சு, இடம் இல்லைன்னு சொன்னா ஹேட் டு கம். நான் என் வேலை முடிஞ்சு போச்சு, என்னுடைய ஆபீஸ் அவர்ஸ் வந்து 5 முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டு வீட்டுல போயிட்டு இருக்க முடியாது, அங்கேதான் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும், அண்ட் நீங்க டெவோட்டன் இருக்கணும். அதுல நீங்க இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா கட்டாயம் சொல்றேன், கடவுள் வந்து உங்களுக்கு வேண்டிய அந்த அனுகிரகனையோட நீங்க உங்களுடைய கேரியரை வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சுவார்கள். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த கோர்ஸ் முழுமையாக உள்வாங்கி நோயாளிகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து அந்த கோர்ஸ் ட்ரைனிங்ல நீங்க எடுத்து அதை பயன்பெறும் வகையில் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல கத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும்போது என்னுடைய ஆழ்ந்த கருத்து.
0: நிச்சயமா சார், அதாவது மருத்துவத்துறையில டாக்டர் அப்படின்றத விஷயத்தை தவிர வேற என்ன மாதிரியான படிப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க ரொம்ப விளக்கமாவே வந்து சொன்னீங்க. மேலும் இந்த துறைக்கு வரும்போது என்ன உணர்வோட நம்ம வரணும், அதனால நமக்கு என்ன உணர்வுகள் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. கடவுளுக்கு அடுத்தபடியா வந்து மருத்துவத்துறையில இருக்கிறவங்களதான் வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க அப்படின்றத வந்து உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்களை சொன்னீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மாணவர்கள் www.tnmedicalselection.org அப்படின்ற இணையதளத்தை தொடர்பு கொண்டு இது தொடர்பான விவரங்களை வந்து பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சார். மேலும் 0444-298-6-4-6 என்ற தொலைபேசி எண்ணையும் மாணவர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: மிக்க நன்றி சார்.

அலைகடலென திரளும் எண்ணங்களை அமைதிப்படுத்தும் ஒரு அழகான இரவு. நிலவின் ஒளியில் நனைந்து கொண்டிருக்கும் உங்களை இனிய ராகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். கண்டதும் காதல் வரும்போது மனதில் ஒரு இனம் புரியாத மயக்கம் தோன்றுமே, அந்த மயக்கத்தை அப்படியே இசையாக மாற்றினால் அதுதான் இந்த பாடல். பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் ஒரு மெல்லிய தென்றலாக வீசப்போகிறது இந்த மின்னலே பட பாடல்.

இரவின் மடியில் உலகம் உறங்க தயாராகும் இந்த அமைதியான வேளையில் நம் மனதை ஈரமாக்க வருகிறது ஒரு காதல் காவியம். காலம் கடந்த காதலுக்கு மொழி கிடையாது. அந்த நிலவை போல காதலும் எல்லா தேசங்களுக்கும் பொதுவானதுதான்.

மனதின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் சில ரகசியங்கள் இசை வடிவம் பெறும்போது அவை அழகான கவிதைகளாகி விடுகின்றன. சொல்ல துடிக்கும் வார்த்தைகள் தொண்டை குழியிலேயே தங்கிவிடும்போது அங்கே மௌனம் பேசுவதை விட இசை பேசுவதுதான் ரசனை அதிகம்.

மௌனங்கள் பேசும் மொழியை விட விழிகள் பேசும் மொழிக்கு வலிமை அதிகம். சில நேரங்களில் ஒரு சின்ன பார்வை 1000 பக்கங்கள் கொண்ட கவிதையை விடவும் ஆழமாக இதயத்தில் பதிந்துவிடும். அந்த விழிகளின் மொழியை இசையாக மாற்றினால் எப்படி இருக்கும்?

இரவின் நிசப்தத்தில் ஜன்னல் வழியே வழியும் நிலவொளியைப் போல மனதிற்குள் மெல்ல பரவும் ஒரு ராகம், அதுதான் காதல். சில பாடல்கள் காதலை பற்றி பேசும், ஆனால் சில பாடல்களோ காதலாய் மாறும்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களினை கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் வயலினிசை, உத்தமர் கோயில் எஸ் ஹரிபிரசாத் மிருதங்கம். முதலாவதாக காம்போஜி ராக அடத்தாள வர்ணம் சுவாதி திருநாள் இயற்றியது.

நேரம் நேரம் 9:28. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல் இணைந்திருக்கிறீர்கள். அரங்கிசை நிகழ்ச்சியில் திருச்சி டாக்டர் ஆர். கோவிந்தராஜன் அவர்கள் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உத்தமராஜர் உத்தமர் கோயில் எஸ். ஹரிபிரசாத் மிருதங்கம். அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனை தோடி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 10:56. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் நிறைவாக அருணகிரிநாதர் திருப்புகழ்.

நிறைவு பெற்றது அரங்கிசை. அரங்கிசையில் இன்று திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் வயலின் இசை, உத்தமர் கோயில் எஸ் ஹரிபிரசாத் அவர்களின் மிருதங்கம் கேட்டோம்.

நேர்களின் நினைவூட்டலாய் நாளை காலை 9 மணி அரங்கிசையில் தீபிகா வரதராஜன் அவர்கள் குரலில் பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.